உள்ளம் கேட்குமே திரைப்படத்துக்கு ஹரிஷ் ஜெயராஜனுடைய இசையில் வைரமுத்தினுடைய வரிகளில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு பாடல், இனிமையான ஒரு காலை பொழுது, ஒரு புத்தகத்தை, ஒரு புதிய காலை பொழுது அப்படியே மலர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று தினம் நாங்கள் நிறைய சந்தோஷங்களோட தூங்கி எழுந்திருப்போம், அதே போல சில குழப்பங்களோட தூங்கியிருப்போம், சில பிரச்சனைகளோட தூங்கியிருப்போம். நல்ல ஒரு நாளுக்காக இன்றைய நாள் எதிர்பார்த்து தூங்கி இருப்போம் இல்லையா? ஸோ எல்லோருக்கும் இவ்வளவுதான் நல்ல அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, குழப்பங்கள் இருந்தாலும் சரி, ஏதாவது கசப்பான அந்த கெட்ட நல்லது கெட்டதை நினைச்சிட்டு தூங்கியிருந்தாலும் சரி, இந்த விடிந்த ஒரு காலை பொழுது, அழகான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே கரைந்து சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அளித்தருகின்ற ஒரு நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும். எல்லோரும் அழகான ஒரு காலை பொழுதுக்கு வந்தடைந்திருக்கின்றோம். வசந்தத்தில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் அதிகாலை 5:39 ஆகி கொண்டிருக்கிறது. சுடுஜாடிட்டு ஒரு வசந்தில் கிளிகளை பக்கம் ஊடாகவும் இணைந்திருக்கலாம். எல்லோரும் நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும்

நல்ல சிந்தனைகளோடு செயற்படுங்க, நல்லதை எண்ணி பயணிங்க, உள்ளத்தில் நல்ல நல்ல விஷயங்களை அதிகமாக நினைத்து கொள்ளுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றேன். சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. பெரிய கல்லாறுலேருந்து கிருஷ்ணா இணைந்திருந்தார், அதே போல் நாவலப்பட்டிலேருந்து ஸ்ரீ நிலாவின் இணைந்திருந்தாங்க, எட்டியாந்தோட்டையிலிருந்து பனாவத்தியை சேர்ந்த சரோஜினி, சின்னையா மகாதேவன், கலகாட்ட விஸ்வநாதர் எல்லோரையும் முடித்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. உமாச்சந்திரன் வந்திருந்தார், எல்லோருக்கும் எல்லோரையும் முடித்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. அதே போல் மாத்தலை சுபமூர்த்தி வசந்தம் உறவுகள் அனைவரையும் முடித்துக்கொண்டு நல்ல பல விஷயங்களில் ஈடுபடுகிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். இதே போன்று அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் தயாகரன், ஹரீஸ்வரி, கபாஷ்கரன், லவித்ரா, டிலூஷன், உஷாந்தன் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன், என்னை முன்னைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிஸ்னத் வந்து புத்தளத்திலிருந்து. இதே போல் அன்பான காலை வணக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஜிஆர், இந்த நாள் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் நீர்கொழும்பிலிருந்து வந்திருக்கிறாரு. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அன்பான இனி அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் இனி காலை வணக்கம். இனி நிகழ்ச்சியாகவும் சிறக்க நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரி கோவிந்தப்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் இணைந்து சொல்லியிருக்கிறாரு. ஹாய் அக்கா, இனி காலை வணக்கம். நவீன் ஃப்ரம் ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஹட்டன்லேருந்து. என்றும் அன்பானவள் அன்பு சகோதரி ஜிஆர், எப்படி நலமாக இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹட்டன் வெளியிலேருந்து சுந்தரம், தங்க சுந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதே போன்று கொழும்பு 15 மோதல் தர்ஷி குணசேகர நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் அன்பான இனி காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வணக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மயிலம்பள்ளியிலிருந்து பொன்னம்பலம், இன்றைய தினம் மட்டக்கிழப்பில் இருக்கும் கோகிலாவாசன், ஜீனந்தி தம்பதிகளின் புதல்வன் பக்ஷியின் தனது 14th பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். வாழ்த்தூர் அப்பா கோகிலவாசன், அம்மா ஜீனந்தி, அண்ணா பிரணீத், சங்கீர்த்தன், அக்கா தரண்யா, பெரியப்பா பொன்னம்பலம், பெரியம்மா அன்பாக்கியம் மற்றும் அனைத்து உறவுகளையும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் உங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோஸ்லந்தி கிருஷ்ணகாந்தி, இனி காலை வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜிஆர் நிகழ்ச்சியோடு நானும் கழுதாவளி சுந்தரம் சசி கலா இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம், அடுத்த நல்ல பாடல் கேட்கலாம். தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பேற்படுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0312 5001 கதை போல 0312 2 5 1 1 கழிப்பேற்படுத்தலாம். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதனூடாக நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0760 47 106 0760 47 106. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.

ஒலித்த பாடல் அது உன்னாலே உன்னாலே திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராசினுடைய இசைக்கில் சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 5:48.

சஹானா சாரல் தூது. அழகான ஒரு பாடல், இனிமையான நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். மனிதளத்துக்கு ஏற்ற ஒரு பாடல் தான் சிவாஜி திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மானின் இசையில் ஒலித்து தந்த அந்த பாடல். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 5:54 நிமிடமாக கொண்டிருக்கிறது. 8 வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். இனிமையான பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் காலை பொழுது மலர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அதே போல் அழைப்பின் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதனூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 0160 40 47 102 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். இதே நேரத்தில் என்னோடு கிடைந்திருந்தாங்க பூனாக்கலை மகேஷ் வந்திருந்தார். பிறந்த நாளை கொண்டாடுகிற நற்காரியங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து வசந்த உறவுகள் அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் தெல்தோடு ஆதி மூலம் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. மொன்றாக்கலை தனலட்சுமி, ஜெயன்குமார், ஜெயசுராஜா, அதே போல் வசந்தகுமார், கிழவத்தன், குணசீலன், வத்தலை ஐயாக்கன், அமன்பேட்டையை பாடகர் ராஸ் ஐயா எல்லாரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அவங்களை இணைத்துக் கொள்கின்றோம். சந்தோஷமான வசந்தத்தில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். 8 வரைக்கும் பயணிக்கலாம். 102.6 102.8 வசந்தோடு கிடைத்திருக்கலாம். அழகான ஒரு புத்தம்பதி ஒரு புதியவர் காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம்.

0: பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்துக்காக ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில் நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்த காற்றலகின் சந்தோஷமான சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். அடுத்த மனத்தியாலத்தோடும் இனிமையான பாடல்களோடு பயணிக்கலாம். நான் ஜி ஆர் நேரமி பொழுது காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

தொலைத்து பாடல் அது பீமா திரைப்படத்துக்காக இனிமையான ஒரு பாடல் கேட்டுக்கொண்டு அடுத்த மனத்தால தோடு கிடைந்திருக்கிறோம். வசந்த காற்றாலையின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 6:07 கொண்டிருக்கிறது. 8 இணைந்திருக்கலாம். நன்றி யார் உங்களுடன் இணைந்திருப்பேன். 102.6, 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். www.vasanamfm.lk என்று இணைப்பக்கம் கூடாகவும் இணைந்திருக்கலாம். சந்தோஷமான இனிமையான ஒரு அழகான ஒரு புத்தம்புதி ஒரு புதிய காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இனிமையான காலை பொழுதோடு இனிய பாடல்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வசந்தத்தோடு இணைந்து அழைப்பிற்படுத்தலாம். அதே போல பேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு. அதன் ஊடாக முடிந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்கள் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருந்து அதையும் எனக்கு அனுப்ப வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் ஜியார, அன்பான காலை வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லிட்டு பண்டாரவில்லை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஸ் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாரு. அன்பான இனி காலை நேர வணக்கம் ஜியார் சிஸ்டர், வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாரு கொட்டகலை சுந்தனம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. எதுக்கு அந்த வாழ்த்து அப்படின்னு சரி தெரியல, இருந்தாலும் ஓகே. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சிங்களடி ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம். வசந்தத்துடன் மஸ்கலியாவிலிருந்து மணி மோகன் இணைந்திருக்கிறாரு. மோகன் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க சுந்தர். ஓகே, உங்களை முனைத்துக் கொள்கின்றேன். இனிய காலை நேர வாழ்த்துக்களாக நானும் சந்தோஷாரல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. பேருவளை தர்கா நகர் இம்சான் இணைந்து சொல்ல இருக்கிறாரு. அதே போல அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் செல்வத்துறை நந்தகுமார் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. அழகான காலை வணக்கங்கள் சொல்லி இன்னும் நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அறிவிப்பாளரே சகோதரிய, நீங்கள் நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி நானும் இணைந்து கொள்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? கே எம் ரிஸ்வான் வேர்வழையிலிருந்து சொல்ல இருக்கிறாங்க. கந்தலாய் கே வைதி, அன்பான காலை வணக்கம். அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நிச்சுடன் நானும் மும்தாஜ் பேகம், பரிதாஸ், சத்தார், அருள்மொழி, ஆட்டோ விஸ்வநாதன் இவரை முனைத்துக் கொள்ளுங்க அப்படி சொல்லிருக்கிறார். கட்டாயம் முனைத்துக் கொள்கின்றேன். வணக்கம், இனிய காலை வணக்கம் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியார் நலமா இருக்கிறீங்களா? பாடலாம் அனைத்து இனிமையாக உள்ளது. பார்த்து தூரையிலிருந்து அருள்மொழி, எல்லோருக்கும் காலை வணக்கம் சொல்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோடு கிடைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை நேர வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பாளர் ஜியார் சிஸ்டர், நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வேறு வழியிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தை நாசர் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் மஹரூப் நகர் நசூர் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் பயணிக்கலாம். வசந்த காற்றலையும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தா 8 வரைக்கும் இணைந்திருக்கலாம். உங்க வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நேரம் காலை 6:10 நிமிடம்.

புதிய புதிய ஒரு அதிகாலை பொழுது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது காலை 6:15.

பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நம்ம வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 6:21 கண்டிருக்கிறது. இதே நேரத்தில் யார் என்னோட இணைந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ராசையாக இணைந்திருந்தாங்க மனைவி பத்மினி, டினு, ராசன், வசந்தி எல்லாருக்காகவும் பாடல் கேட்டிருந்தாங்க. எல்லோரையும் நினைத்து கொண்டு அவங்களுக்கும் பாடல் கொடுத்துடலாம். அக்கா இனிய அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள், சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நல்ல நாள். அவங்க வாழ்த்துக்கள் பரமானந்தன் வசீகரன் கிழவற்றன் பிரிவு ஹாட்டன்லிருந்து சொல்லிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் செல்வம் வந்து சொல்லிருக்கிறாரு. கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர் நிகழ்ச்சி கெட்டுட்டு இருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. குட் மார்னிங் சண்டே ஜி ஆர் ஃப்ரம் மல்காமம் சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீதரன். உற்சாகமான ஞாயிறு நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சண்முக சுந்தரம் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான காலை வணக்கம். பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் மஸ்கெலி அஜித் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஜி ஆர், பாடல்கள்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாஜ் வேகம் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகதி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றேன். கருங்காலி சேலை மில்டன் இணைந்து சொல்லிருக்க எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ச்சியாக பயணிக்கலாம். 8 வரைக்கும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒலிக்கும் பாடல் இது அன்பே சிவம் திரைப்படத்துக்காக வித்யாசாகருடைய இசையில்.

வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 20 தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற இலங்கையரான அனோஜனின் விடுதலை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தியே பல்வேறு தகவல்கள் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாக வெளிவகார அமைச்சர் அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் வைத்திய நலன் ஜாயத்தீச உள்ளிட்ட பலரும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் குறித்து இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் அது தொடர்பாக முஸ்லீம் தலைவர்களும் அதே போல ஏனைய கட்சித் தலைவர்களும் இது தொடர்பாக விசேடமாக இந்த விடயத்தில் கவனம் எழுதுவதற்கான பல்வேறு கட நடவடிக்கைகளை தங்களது பக்கம் மேற்கொண்டு வருகின்ற விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல கேப்பாபுலவு மக்களுடைய காணிகளை மீள கையளிக்கும் வாகனம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிறீரன் எம்பி அவர்கள் ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதான செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. அதே போல பயங்கரவாத தடை சட்டம் இவ்வாண்டுக்குள் ரத்து செய்யப்படும் என்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன் அணைக்கார தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்திகள் தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல ஷிரந்தி ராஜபக்ஷ மீதான விசாரணைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை வந்திருப்பதாக அவருக்கு எதிரான அந்த விசாரணையில் சாட்சியங்கள் அவருக்கு எதிராக இப்போது உறுதிப்பட வந்திருப்பதாகவும் செய்திகள் தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அது தொடர்பிலும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல பெசல் ராஜபக்சவை கைது செய்வதற்கு இன்டர்போலோடாக நீள அறிக்கை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல வருகின்ற வாரம் மிக முக்கியமான ஒரு வாரம். நாளை ஆரம்பமாக போன்ற இந்த வாரமானது இலங்கையில் மிக முக்கியமான பல நிகழ்வுகள் பல விடயங்கள் அரசியல் ரீதியும் அதே போல சட்ட ரீதியாகவும் இடம்பெறப் போகின்ற ஒரு வாரமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒன்று, ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று 2 பூர்த்தியாகிறது. அதே போல மறுபக்கம் 22 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான நீதிமன்றத்தினுடைய வியாக்கியானம் நாளை மறுதினம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்படவிருக்கிறது. 24 ஐக்கிய மக்கள் சக்தி இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறது. அதே போல பாராளுமன்றத்தில் 24-25 இந்த 22 எதிரான அல்லது 22 தொடர்பான வாத பிரதிவாதம் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேற்றுகின்ற செயற்பாடு உள்ளிட்ட பல விடயங்கள் இடம்பெறப் போகின்ற வாரமாக அடுத்த வாரம் இருப்பதனால் அந்த வாரம் மிகவும் முக்கியமான இலங்கை அரசியல் இந்த காலப்பகுதியில் முக்கியமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கிற செய்தியிலும் இந்த தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காரணம். இதே போல ஈஸ்டர் தாக்குதலில் தன்னை கொண்டு சென்று நுழைப்பதற்கான அவதூறுகள் மேற்கொள்ளப்படுவதாக அல்லது சகலோட தொடர்பு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி தன் மீது பொய்யான அவதூறுகள் பரப்பப்படுவதாக ரிஷாட் பதிவின் எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான செய்தி குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அடுத்த வாரம் முதல் கனமழைக்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. எளிநோருடைய தாக்கம் காரணமாக இந்த நிலைமை உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவை உள்ளிட்ட மேலும் பல பிரதானமான செய்திகள் இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவது செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தி, அனோஜனின் விடுதலைக்கு ராஜதந்திர முயற்சிகள், மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற மேன்முறையீடு செய்ய அரசு தீர்மானம், தமிழ் முஸ்லீம் அரசியல் தரப்பும் கூட்டாக கள்ளத்தில் என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அதுவான செய்தான் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. அனோஜனின் விவகாரத்தில் பொது மன்னிப்புக்கு முயற்சி, அரசாங்கம் ராஜதந்திர மட்டத்தில் உச்சபட்ச தலையீடு, வெளி விவகார அமைச்சர் விஜித் ஹேர தகவல் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயத்தில் இப்போது அரசாங்கத்தினுடைய முயற்சிகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான செய்திகள் தான் இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தி வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். மத நிந்தனை குற்றச்சாட்டின் பேரில் சவுதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு 5 சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்ட நட்பெட்டி முனையைச் சேர்ந்த அனோஜன் சிவராசாவுக்கு மேன்முறையீட்டின் பின்னர் அத்தண்டனையை மரண தண்டனையாக மாற்றப்பட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல்களை இலங்கை அரசு உன்னிப்பாக அவதானித்து வருவதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இலங்கை வெளிவகார அமைச்சின் வழிகாட்டலில் கீழ் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதுவர் அலுவலகம் இம்மரண தண்டனை தீர்ப்பு
அமைப்பின் மீது ஒரு மேன்முறையீட்டை கோருவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் பின்னர் அனோஜன் மீதான 5 ஆண்டு சிறைவாசம் மரண தண்டனையாக மாற்றப்பட்டிருப்பதாக அந்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த அனோஜன் சார்பான சட்டத்தரணி இலங்கை தூதரகத்துக்கு வாய் மூலம் தெரிவித்ததாக தூதரக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இதே சமயம் மரண தண்டனை மீதான மேன்முறையீட்டு மனுவை அனோஜனின் குடும்பத்தாரின் ஒத்துழைப்போடு விசாரணை மன்றத்துக்கு சமர்ப்பிக்க ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக சவுதியில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவிக்கிறது. அனோஜனின் குடும்பத்தாருக்கு அனுசரணைகளை வெளிநாட்டாளர்கள் அமைச்சு தொடர்ந்தும் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனோஜன் விவகாரத்தை ராஜதந்திர ரீதியாக கையாள்வதில் வெளிவகார அமைச்சு அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட சவுதி அதிகாரிகளோடு நேரடி பேச்சுவார்த்தைகள் ஈடுபடவிருப்பதாகவும் வெளிவகார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராஜதந்திர முயற்சிகள் இவ்வாறு இருக்க இலங்கை தமிழ் பேசும் மக்கள் பேரவை அனோஜனின் விடுதலை தொடர்பாக சவுதி அரேபிய தூதுவரை சந்தித்து பேசுவதற்கு முயற்சி மேற்கொண்டு வருவதாக பேரவை அங்கத்துவ கட்சியான தமிழ் முற்போக்கு குழுவினுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்பார்த்திருக்கும் அனோஜன் சிவராசாவுக்கு கருணை காட்டும்படியும் மனிதாவின் அடிப்படையில் இவ்விடயத்தை பரிசீலிக்கும்படியும் மன்னிப்பு வழங்கும்படியும் அந்நாட்டில் பட்டத்து இளவரசரும் மன்னிப்பு வழங்க பிரதமருமான முகமது பின் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுதியிடம் வேண்டுகோள் விடுப்பதே தமிழ் பேசும் மக்கள் பேரவையின் நோக்கம் என பாராளுமன்ற அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல இந்த விவகாரம் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் இப்போ இது குறித்து கவனம் செலுத்துமாறு பலரும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற நிலையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் அதனை அடிப்படையாக வைத்தே வெளியாகியிருக்கிறது. எனவே சவுதியில் உள்ள மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞரான அனோஜன் விவகாரத்தில் ராஜதந்திர மட்டத்தில் உச்சபட்ச தலையீடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தை முன்னிலைப்படுத்தி சமூக வலைதளங்கள் ஊடாக இன நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கருத்துக்களை பதிவேற்றம் செய்வதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவகார சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதை பார்க்கலாம். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வின் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கதிர்காமம் பாத யாத்திரை சென்ற குழுவில் இருந்த நாயின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. இவ்வாறான பின்னணியில் சவுதியில் தொழில் புரிந்த கல்முனை பகுதியைச் சேர்ந்த அனோஜன் என்ற இளைஞர் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த கருத்தால் இன்று அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அனோஜன் விவகாரத்தில் ராஜதந்திர மட்டத்தில் உச்சபட்ச தலையீடுகள் முடக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள சவுதி தூதரகத்தோடு அமைச்சர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அனோஜன் விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு சமூக வலைதளங்கள் ஊடாக இன நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கருத்துக்களை பதிவேற்றம் செய்வதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அனோஜனுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் என்ற அடிப்படையில் முழுமையான நடவடிக்கைகளை ராஜதந்திர மட்டத்தில் முன்னெடுத்திருக்கின்றோம். நாடு என்ற அடிப்படையில் இவ்விடயத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இன நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு என்பதாக அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அது தொடர்பான செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகின்றது. ஒரு வார்த்தைக்காக மனித உயிரை பறிக்க கூடாது, அனோஜன் விவகாரம் தொடர்பில் சஜித் உருக்கம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள இலங்கை இளைஞர் அனோஜன் சிவராசாவுக்கு மனிதநேய அடிப்படையில் கருணை காட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சவுதி அரேபிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். எதிரில் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவுன்றிருக்கின்றார். அப்பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஒரு வார்த்தைக்காக ஒரு மனிதனின் உயிர் பறிக்கப்படக்கூடாது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளியான அனோஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் ஒவ்வொரு மாபெரும் மதத்தின் சார்பாகவும் சாரமாகவும் திகழும் ஒரு கருணையை கருணையை சவுதி அரேபியா வெளிப்படுத்தும் என நம்புகிறேன் என்பதாகவும் நேற்று தினம் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள்

இருக்கிற நிலையில் அவரை விடுவிப்பதற்கு நானும் முஸ்லிம் சமூகமான இம்மாலான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்களும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மேலும் பல விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக முன்னதாக அனோஜனின் வீட்டுக்கு சென்றிருந்த ரிசாட் பதியுதீன் நேற்று நிந்தவூரில் ஊடகவியலாளர் கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அனோஜனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அறிந்து அவரது வீட்டுக்கு சென்ற போது அனோஜனை தனது சகோதரருக்கு அழைப்பை ஏற்படுத்தி புதிய தீர்ப்பு தொடர்பாக கூறியதாக அவரது தாயார் என்னிடம் கண்ணீருடன் கூறினார். தனது பிள்ளையின் விடுதலைக்காக அவர் மன்றாடுகின்றார். இது தொடர்பாக வெளிவகார அமைச்சரை நான் தொடர்பு கொள்ள முயன்றும் அது பயனளிக்கவில்லை. எது எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பாக உண்மை தகவல்கள் மற்றும் ராஜதந்திர ஏற்பாடுகளை அறிந்து கொண்ட பின்னர் ஒரு கட்சியாக முஸ்லிம் சமூகமாக நாம் அவ்விளைஞனுக்கு முன்னேற்போம் என்பதாகவும் நேற்றைய தினம் ரிஷாட் பதியுதீன் அவர்களும் இந்த விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். அவருடைய விடுதலைக்கு முஸ்லிம் சமூகம் என்ற வகையில் நாங்கள் ஒன்றாக செயற்படும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது காரணம். இதேபோல் அமைச்சர் நலிந்த ஜாயதீசவும் இத்தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அனோஜனின் தண்டனையை குறைக்க தூதரக மட்டத்தில் முயற்சி அமைச்சர் நலிந்த ஜாயதீச தகவல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள இலங்கை இளைஞரான சிவராசா அனோஜனுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொடுக்க அல்லது அவருக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையை குறைப்பதற்கு அரசாங்கம் இயன்றவரை முயற்சித்து வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதீச தெரிவித்திருக்கின்றார். இதுவரையில் வெளிநாட்டு அமைச்சருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த தண்டனை தொடர்பான விடயங்கள் இங்கே முக்கியமாக பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில்தான் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அடிப்படையாக வைத்து அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சம்பந்தப்பட்ட அரசாங்கத்துடன் ஏற்கனவே பல கட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் சிவராசு அனோஜனுக்கு தேவையான சட்ட உதவியை வழங்குவதற்கு தூதரகம் தலையிட்டிருப்பதாகவும் இச்செயற்பாடுகளை ஒருங்கிணைத்து முன்னெடுப்பதற்காக விசேட அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் அனைத்தும் சவுதி அரேபியாவில் நடைமுறையில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாயதீச மேலும் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே இந்த சமூக வலைதள பதிவின் ஊடாக இப்போது சவுதியில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற அனோஜனை மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற அனோஜனை மீட்டு தருமாறு அவருடைய பெற்றோர் இவ்வாறு உருக்கமான கோரிக்கை முன்வைக்க இப்போது சகல தரப்பும் முஸ்லிம் தமிழ் என்று சகல தரப்பினரும் ஒன்றாக இணைந்து அரசாங்கமாக அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த இளைஞனை காப்பாற்றுகின்ற செயற்பாடுகளுக்கு பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற செய்திகள் தான் இந்த தினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணவில்லை. அரசாங்கம் ராஜதந்திர மட்டத்தில் இதற்கான வேண்டிய நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்திகள் இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு செய்தி ஒன்றும் வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. கேப்பாப்புளவு மக்களின் காணிகளை மீளழிப்பதற்கு அழுத்தம் அளியுங்கள், ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளரிடம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. கேப்பாப்புளவு மக்களின் அவலம் நிறைந்த வாழ்நிலைக்கு நிரந்தர தீர்வு காணும் பொருட்டு ராணுவத்தினரால் தொடர்ந்தும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள 171 ஏக்கர் பூர்வீக காணிகளையும் உரிமையாளரிடம் முழுமையாக ஒப்படைப்பதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்சிடம் கையெழுத்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் சில விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டம் கரைத்துறை பற்று பிரதேச பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புளவு கிராமத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் ராணுவத்தினரால் தொடர்ந்தும் கையகப்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் அதனை விடுவிக்குமாறு வலியுறுத்தும் கடிதத்தில் மீது தங்களின் அதீத கவனத்தை கோருகிறேன். கேப்பாப்புளவு நிலப்பரப்பானது 7 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் மக்கள் பூர்வீக மரபுவழி பண்பாடு கலை இலக்கிய மரபியல் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக மையப்படுத்தி வாழ்ந்து வந்த வரலாற்று சிறப்பு தாய்கள் இல்லமாகும். எனவே இத்தகைய அத்தியாவசிய நிலப்பகுதியை ஈழத்தமிழினத்தை முள்ளிவாய்க்கால் வரை அழைத்து சென்று இனப்படுகொலை செய்த இலங்கை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அம்மக்களின் அன்றாட சுமூகமான வாழ்வியலை முற்றாக முடக்கியிருப்பதாகவும் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் இந்த ஐநா பதிவிட பிரதிநிதிக்கான தன்னுடைய கோரிக்கை கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருப்பதான செய்திகளும் இன்றைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காலவேளை ஐநா இந்த விடயத்தில் அழுத்தங்களை பிரயோகித்து அந்த காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கணும் என்பதாகத்தான் அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று

அமைச்சர் அர்ச்சனா நாணேக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்தாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் இவ்வாண்டுக்குள் ரத்து, நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறுகிறார் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும். பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். நீதி மற்றும் தேசிய உரிமைப்பாடுகள் அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக வினவிய போது இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். நாட்டுக்கு பொருத்தமான வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். இந்த வாக்குறுதியில் எவ்வித மாற்றமும் கிடையாது. நாட்டுக்கு பொருத்தமான முரண்பாடற்ற வகையில் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து நாளையோடு 21 இரண்டு ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த 2 காலப்பகுதியில் வெளியக தாக்கங்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் சிறத்தன்மை அடைந்திருக்கிறது. அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து செல்கின்றோம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும். புதிய யாப் உருவாக்கத்தில் பங்கு பெற்றுவதற்கான மனநிலை மக்களுக்கு இருக்க வேண்டும். பொருளாதார சிறத்தன்மை இதற்கு அத்தியாவசியமானது. பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும். அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக கொள்கைகளுக்கு அமைவான புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்பட்டவர்கள் இன்று சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இதுவே பாரியதொரு மாற்றமாகும். அரசியலமைப்பின் 22 திருத்தம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் தான் மக்கள் மத்தியில் போலியான நிலைப்பாட்டை தோற்றுவித்திருக்கிறார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதால் சட்டத்தின் ஆட்சிக்கும் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் எவ்விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. நீதிமன்ற கட்டமைப்பு மறுசீரமைக்கப்படும் போதும் நிலுவையில் உள்ள வழக்குகள் துரிதமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இதனால் எதிர்க்கட்சியில் உள்ள ஊழல்வாதிகள் பாதிக்கப்படலாம். அது அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனையை தவிர பொது பிரச்சனை அல்ல. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் மக்களுக்காக ஒன்றுபடவில்லை. தாம் செய்த குற்றங்கள் மற்றும் ஊழல் மோசடிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போது அதற்கு எதிராகவே தற்போது ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதாகவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் IMF மற்றும் ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி செய்தி ஒன்றும் இடம்பெறுகிறது. அதுகுறித்தும் நாங்கள் பார்க்கலாம். பொருளாதார ஸ்திரத்தன்மை நாடு பெரும் தடையை தாண்டி முன்னேறுகிறது. IMF குழுவிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இலங்கை பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மைக்கான பாதைக்கு வந்துள்ளமையை அண்மைய பல பொருளாதார அளவுகோள்களினால் தெளிவாகி இருப்பதாகவும் அந்த ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் நாட்டை மாற்றத்துக்குரிய ஒரு யுகத்தை நோக்கி கொண்டு செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க கூறியிருக்கின்றார். நாடு அடைந்துள்ள இந்த பொருளாதார வெற்றிகளை மக்களின் வாழ்க்கை தரத்தை இலகுபடுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் பயன்படுத்துவதே அரசாங்கத்தின் இலக்காகும் எனவும் ஜனாபே தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாட்டு பிரதானி எவன் பபஜியோ உள்ளிட்ட பிரதிநிதிகளோடு கடந்த வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இச்சந்திப்பின் போது பல விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டன. இலங்கையின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 7வது மீளாய்வு மற்றும் 2026 பிரிவுக்குட்பட்ட ஆலோசனை வழங்குவதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ளதோடு அவர்கள் செப்டம்பர் 10 முதல் 23 வரை கொழும்பில் தங்கியிருந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த குழுவினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கை தற்போது அடைந்துள்ள சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் எவன் பபஜியோ பாராட்டு தெரிவித்ததோடு விசேடமாக அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதல் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட நிதி ஒழுங்கை பேணுவதற்காக கடந்த காலங்களில் இலங்கை பின்பற்றிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் போது பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. எட்டியுள்ள இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை தொடர்ந்தும் பேணி பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையே நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் ஒரு முக்கியமான அடித்தளத்தையும் வழங்கியதாக தெரிவித்தார். அண்மையில் இலங்கை முகம் கொடுத்த பாரிய இயற்கை அனர்த்தமான நித்வா அனர்த்த நிலையும் நிலைமைக்கு மத்தியில்
மத்தியிலும் அதே போல மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்த நிலைமை காரணமாகவும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட தாக்கத்திற்கு பலமாக முகம் கொடுப்பதற்கு அந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை முக்கிய காரணியாக அமைந்ததாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல் நடப்பாண்டின் இரண்டாவது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை 4.2% மட்டத்தில் பேணிக் கொள்ள முடிந்துள்ளமையும் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பி வருகின்றமைக்கான முக்கியமான சமிஞ்சையாகும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டதோடு கடந்த 2 வருடங்களாக அரசாங்கம் வரி வருமானங்களை சேகரிப்பதில் காட்டிய செயற்திறனையும் இதன்போது நினைவு கூர்ந்தார். சர்வதேச நாணய நிதியுடனான வேலை திட்டத்தின் முக்கியமான காரணியாக விளங்கும் சமூக நலன்புரி வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதோடு மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமை காரணமாக எரிசக்தி செலவுகள் தொடர்பில் மக்கள் முகம் கொடுக்க நேர்ந்துள்ள சிரமங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ச்சனா சூரியபெருமை உள்ளிட்ட பலரும் இந்த சந்திப்பின் போது இணைந்திருந்ததாக அந்த செய்தியும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி ஒன்று முக்கியமாக இடம்பெறுகிறது. சுகாதாரத்துறை மேம்பாட்டுக்கு வடக்கில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு, அடுத்த மாதம் மேலும் 2,820 தாதியர் நியமனம் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜாயத்தி சபை மேற்கோள் காட்டி இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். வடமாகாணத்தின் சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் கடந்த 4 நாட்களில் பாரிய அளவிலான திட்டங்களை ஆரம்பித்துள்ளன. இதேவேளை 3,978 தாதியர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் அக்டோபர் 31 மேலும் 2,820 தாதியர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. இதைத் தவிர மருந்தாளர்கள், கதிரியக்க பணியாளர்கள், தொழிற்கல்வி மற்றும் பேச்சு சிகிச்சையாளர்கள் அடங்கிய 306 பேரும் ஆட்சேர்ப்பட்டிருப்பதாகவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த் ஜாயத்திஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். மேலும் பல விடயங்களும் அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன. எனவே வடக்கு மாகாணத்தில் சுகாதார சேவை உதவியாளர்கள் 350 பேருக்கான நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு யாழ் கொக்குவில் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இடம்பெற்ற போதே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் 350 பேருக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற அதேவேளை இந்த அடுத்து மேலும் அடுத்த மாதம் 2,820 தாதியர்களுக்கான வடமாகாணத்தில் நியமனங்கள் வழங்கப்பட போவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயத்திஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எனவே கடந்த வாரம் முழுவதும் அனுராதபுரம், அதேபோல திருகோணமலை, மன்னார், முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் வைத்திய வசதியை மேம்படுத்துவதற்கான கட்டிட வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு வைத்தியசாலைகளுக்கான இதய சிகிச்சை பிரிவுகள் கட்டிடங்கள் நிர்மாணிக்கும் நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதற்கிடையாக இப்போது வடமாகாணத்தில் 350 தாதியர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடுத்த மாதம் மேலும் 2,820 அதிகமான தாதியர் நியமனங்களை வடமாகாணத்தை அடிப்படையாக வைத்து வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயத்திஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம் நாட்டினுடைய பொதுமக்களுக்கான சுகாதார வசதிகளை சிகிச்சை பெறுவதற்கான அவர்களுக்கான உரிமை மற்றும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துகின்ற திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. எனவே ஒவ்வொரு குடிமகனுக்கும் சிறந்த சுகாதார சேவையை வழங்கும் நோக்கில் இவ்வாறு சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஏனைய வளங்களை மேம்படுத்துகின்ற அதிகரிக்கின்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்போது மேற்கொண்டு வருகின்றது. அடுத்த கட்ட செயற்பாடாகத்தான் இந்த 8-மாடி 4-மாடி இதய சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள் அனுராதபுரம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அதேபோல மன்னார் போன்ற பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்ட அடிகள் நாட்டப்பட்ட விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய முக்கியமான தகவலாக இருக்கிறது. அடுத்து இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்ற மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள சிரந்தி மீதான விசாரணைகள், குற்றம் இழைத்துள்ளமைக்கான போதுமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவின் துணைவியாரான சிரந்தி ராஜபக்ச குற்றம் இழைத்துள்ளமைக்கான போதுமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருப்பதாக அவர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரித்து வரும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சட்டமா அதிபர் அலுவலகம் இவ்விசாரணை தொடர்பாக
போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. ஷிரந்தி ராஜபக்சவினால் நடத்தப்பட்டு வந்த சிரிலிய சவிய என்ற சமூக நிறுவன கணக்கின் ஊடாக நடைபெற்றிருக்கக்கூடிய மோசடிகள் குறித்து விசாரணை செய்யவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு 2 பஸ்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக காட்டப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதி வாய்ந்த ஆடம்பர சொகுசு பஸ்கள் இறக்குமதி வரியற்றதாக கொண்டுவரப்பட்டு அவற்றை சிரந்தியின் கீழ் இயங்கும் கால்டன் முன்பள்ளி நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்டிருப்பது தொடர்பாகவும் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான விடயங்கள் காணலாம். எனவே விசாரணைகளாக இந்த விடயமும் தெரிய வந்திருக்கிறது. இதே சமயம் தேசிய சேமிப்பு வங்கியினால் வழங்கப்பட்ட 100 லட்சம் ரூபாய் பணம் முறைகேடாக கையாளப்பட்டமை குறித்தும் தனியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. லேடி ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேனர் ஒன்றை வழங்குவதாக சொல்லி பணம் பெற்றதாகவும் பெறப்பட்டதாகவும் அது சிரிலிய சவிய நிறுவனத்துக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டதாகவும் பின்னர் மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஒருவரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அந்த சிடி ஸ்கேனர் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டதாகவும் விசாரணை மூலம் தெரிய வந்திருக்கிறது. சிரிலிய சவிய நிறுவனத்தின் வங்கிக் கணக்கு டார்லி வீதி மக்கள் வங்கியில் உள்ளது என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த இரு விவகாரங்களிலும் அவர் மீதான விசாரணைகள் தற்போது ஆதாரங்கள் நிரூபிக்கப்படுகின்ற கட்டத்தில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டு அந்த விசாரணைகள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி இன்ற தினம் தினகரன் பத்திரிகை செய்தியிலே வெளியிட இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் தொடர்பான இன்னும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது. சிரந்தி இருக்குமிடம் தகவல் வழங்க மறுப்பு, குடும்பத்தினர் தயாராக இல்லையாம் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இன்னும் ஒரு செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சே தற்போது எங்கு இருக்கிறார் என கூற முடியாது என மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருப்பதாக தினக்குரல் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. சிறந்த தொடர்பாக தகவலை வெளியிட அவரது குடும்பத்தினர் தயாராக இல்லை என்பதாகத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் மஹிந்த ராஜபக்சவை கவனித்துக் கொள்ளும் நோக்கில் விரைவில் அவர் நாடு திரும்பார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான சிரந்தி ராஜபக்சே தினம் 24ஆம் தேதி போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் புதன் அதிகாலை சிங்கப்பூருக்கு புறப்பட்டுச் சென்றார். நாட்டில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த சிரந்தி மேலதிக மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றதாக மனோஜ் கமகே தெரிவித்திருக்கின்றார். எனவே நேற்று முன்தினம் அவர் நாட்டை விட்டு வெளியேறும் போது விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவின் அழைப்பாணையை அவர் பெற்றுக் கொண்டதாகவும் கமகே குறிப்பிட்டார். இதேவேளை சிங்கப்பூரில் நேற்று தினம் ஆடம்பர ஆடைகளை கொள்வன செய்யும் நடவடிக்கையில் சுற்றித் திரிந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. நேற்று தினம் நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகை இந்த செய்தியினை பிரதான தலைப்புச் செய்தியாக பார்த்திருந்தோம். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, பசிலுக்கு எதிராக நீல நிற பிடியானை, அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சர்வதேச போலீஸ் மூலம் நீல நிற பிடியானை வெளியிடப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் முன்னாள் அரசியல்வாதிகள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. மற்றும் அரசியல்வாதிகள் ஏனைய சந்தேக நபர்களை சட்டத்தின் நிறுத்துவதற்காக அரசாங்கம் சர்வதேச சட்டத்தில் விரைவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிருப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் நீதி அமைச்சர் பசில் ராஜபக்சே தற்போது நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருவதோடு பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றில் முன்னிலையாகுவதை தவிர்த்து வந்திருக்கின்றார். மாத்தரை எலியாகந்த வீதி பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணியை 60 மில்லியன் ரூபாவுக்கு கொள்ளுநர் செய்தமை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாமல் இருந்ததை தொடர்ந்து மாத்தரை பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் கடந்த ஜூலை மாதம் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்ற பிடியாணைக்கு அமைய பசில் ராஜபக்சவின் தற்போதைய தகவல்கள், வசிக்கும் இடம் அல்லது நடவடிக்கைகள் குறித்து தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு சர்வதேச சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு வழிவகுக்கும் வகையிலேயே இந்த ப்ளூ நோட்டீஸ் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அதேவேளை பசில் ராஜபக்சே மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றிருப்பதாக அவரது சட்டத்தரணிகள் முன்னர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார்கள். எனினும் அவர் தொடர்ந்தும் நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதை கருத்தில் கொண்ட நீதவான் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார்.
நீல நிற பிடியானை மற்றும் சிவப்பு நிற பிடியானை ஆகியவற்றுக்கிடையே வித்தியாசம் காணப்படுகிறது. சந்தேக நபர் ஒருவர் இருக்கும் நாடு அல்லது முகவரி தொடர்பான தகவல்கள் இருக்கும்போது குறித்த நபர் தமது நாட்டுக்கு தேவைப்படுகிறார் என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க நீல நிற பிடியானை வெளியிடப்படுகிறது. அதற்கு மாறாக இருக்கும் இடம் குறித்து எந்த ஒரு தடயமும் இல்லாத சந்தேக நபர்களுக்காக சிவப்பு நிற பிடியானை வெளியிடப்படுகிறது. இலங்கையில் இன்டர்போல் கிளையானது குற்ற புலனாய்வுத்தின துறையின் ஊடாக நேரடியாக இயங்கி வருகிறது. கடந்த காலத்தில் வகித்த அரசியல் பதவிகளை கருத்தில் கொள்ளாது குற்றங்கள் மற்றும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய நபர்களை நாட்டுக்கு வரவழைப்பதற்கு தேவையான சர்வதேச மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். பாதாள உலக தலைவர்கள் ராஜபக்ச ஆட்சியில் உருவாக்கப்பட்டவர்கள் சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தி வந்திருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பிடிக்கிறது. பாதாள உலக தலைவர்கள் ராஜபக்சே ஆட்சியில் உருவாக்கப்பட்டவர்கள் சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. தற்போது பாதாள உலகில் ஆதிக்கம் செலுத்தும் தலைவர்கள் அனைவரும் ராஜபக்சே ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாதாள உலக செயற்பாடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும், அவை கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வரை வலியுறுத்தியிருக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாளுக்கு நாள் பாதாள உலக செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றன, இவ்வாறான செயற்பாடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும், பாதாள உலக செயற்பாடுகள் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும், தற்போது பாதாள உலகில் ஆதிக்கம் செலுத்தும் தலைவர்கள் அனைவரும் ராஜபக்சவனின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள், இந்த நாட்களில் அவர்களை பற்றி அதிகம் பேசப்படுவதோடு அவர்களின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் விடயங்களை அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அழுத்தம் அதிகரிக்கும் போது இவர்களின் செயற்பாடுகளும் அதிகரிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் ஆர்வத்துடன் செயல்படுவதாக நான் கருதுகிறேன். அதனால் நாம் மகிழ்ச்சி அடைய முடியும். சிலர் குறித்து நான் முன்னரே சுட்டிக்காட்டியிருந்தேன். தற்போது மீண்டும் அதே நபர்கள் தொடர்பில் பேசப்படுகிறது. இந்த விசாரணை விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த நடவடிக்கைகள் பேராயர் மல்கம் ரஞ்சித் தேவைக்கேற்ப மேற்கொள்ளப்படுகின்றன என்றும், தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் தேவைக்கேற்ப அரசாங்கம் செயற்படுது என்றும் சிலர் கூறுகின்றார்கள். புலம்பெயர் அமைப்புகள் தொடர்பான கூற்றுக்கள் பேசுவதற்கு எதுவுமின்றி பேசப்படும் விடயங்களாகவே எனக்கு தெரிகின்றன. தனது மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கோருவதற்கு பேராயர் மல்கம் ரஞ்சித்துக்கு உரிமை இருக்கிறது. அரசாங்கம் இதுவரையில் சரியான பாதையில் செல்வதாகவே நான் கருதுகின்றேன். ராஜபக்சே குடும்பத்தினர் தொடர்பான விடயங்கள் தற்போது வெளிவருகின்றன. சிரந்தி ராஜபக்சே வெளிநாட்டுக்கு சென்றிருப்பது தொடர்பிலும் பேசப்படுகிறது. ராஜபக்சே குடும்பத்தின் ஒட்டுமொத்த பரம்பரையும் தந்தைகள், மாமன்மார்கள், மருமகன்கள் மற்றும் மகன்கள் உள்ளிட்ட அனைவரும் நாட்டை சூறையாடியதாக நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். அவர்கள் செய்த செயல்கள் தொடர்பில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். சிரந்தி ராஜபக்சே தொடர்பிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சட்டவிரோதமாக பணம் தொடர்பான சட்ட நடவடிக்கை இடம்பெற்றிருந்தால் அதற்கும் அவர்கள் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டுவதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற பின்னர் உடங்களில் கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக வந்திருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் திவ இன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருப்பதை காணலாம். வருகின்ற வாரம் நாட்டில் முக்கியமான வாரம் என்பதாகத்தான் அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதிகரண தீந்துவ விசி தேவனிதா கரளியட்ட சத்தியம ஹூட்டுப்பட்ட விசி தேகட்ட ஹிரைவ விரோதிய விசி யாத்திர வேண்டா பாஸ்கு மகா நடுவே தீந்துவ விசி தேவனிதா பார்லிமெண்ட் விவாதிய விசி யாத்திர விசிப்பா விசி பஸ்வனிதா விசி தேக்க சம்மத்த கராய் என்பதாக இன்றைய திவயின பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதிக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி 2 வருடங்கள் பூர்த்தியாகிறது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்த நாட்டின் மக்கள் புரட்சிக்கு பின்னர் அல்லது மக்களுடைய எழுச்சிக்கு பிறகு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு மக்களின் விருப்பத் தெரிவாக வாக்களிக்கப்பட்ட ஒரு தலைவர். எனவே அவர் கடந்த 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. எனவே அந்த தேர்தலினூடாக ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக அனுர்குமார் திசாநாயக்க இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று நாளைய தினத்தோடு அவருடைய ஜனாதிபதி பதவி காலத்துக்கு 2 வருடங்கள் ஆகிறது. எனவே அது ஒரு நிகழ்வு, நாளைய தினம் மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கும். அதற்கு பிறகு நாளை மறுதினம் 22ஆம் தேதி 22வது அரசியலமைப்பு திருத்தம், நாட்டில் அண்மை காலமாக சர்ச்சைக்குரிய பல்வேறு கருத்தாளர்களுக்கு உள்ளாகி இருக்கின்ற இந்த 22வது திருத்தம் தொடர்பான நீதிமன்றத்துடைய வியாக்கியானம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட போகின்றது. ஏற்கனவே இது தொடர்பான கருத்தாளர்கள் மேற்கொள்ளப்பட்டு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டு வர்த்தமானில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக ஆட்சேபனை தெரிவிக்க 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டு அந்த 14 நாட்களுக்குள் 60க்கும் மேற்பட்ட மனுக்கள் ஆதரவாகவும் எதிராகவும் சமர்ப்பிக்கப்பட்டு அத்தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நாளை மறுதினம் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம்
தொடர்பான சட்ட வியாக்கியானத்தை உச்சநீதிமன்றம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கவிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் ஒருபுறம் இருக்க, இந்த 22 தேர்தலுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வரும் 24 தேதி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. பாராளுமன்றத்து வளாகத்தில் அவர்கள் இந்த முற்றுகை நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதற்கான 24 தேதி. எனவே 22 தேதி பாராளுமன்றத்துக்கு சபாநாயகர் நீதிமன்றத்தினுடைய வியாக்கியானத்தை பாராளுமன்றத்துக்கு அறிவித்த பிறகு ஒன்று சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் பாராளுமன்றத்தினுடைய அறுதி பெரும்பான்மை அல்லது 3-2 பெரும்பான்மை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விடயங்கள் முன்வைக்கப்படும் பட்சத்தில் ஏற்படும் 24 மற்றும் 25 தேதிகளில் இந்த 22 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெறப் போகிறது. அப்படி நீதிமன்றம் இதற்கான சட்ட இடையூறுகள் இல்லை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டால் 25 தேதி பாராளுமன்றத்தில் இந்த 22 திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு இடம்பெறப் போகிற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதையெல்லாம் தாண்டி இது சட்ட ரீதியாக இப்போது இருக்கிற ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 2 பூர்த்தி, அதே போல 22 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான நீதிமன்றத்துடைய வியாக்கியானம் நாளை மறுதினம் வரவிருக்கிறது. அடுத்து 24 தேதி ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பில் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளப் போகிறது 22 எதிராக, அதே போல 24-25 தேதியில் பாராளுமன்றத்தில் 22 தேர்தலுக்கு எதிரான வாதங்கள் பிரதிவாதங்கள் இடம்பெறப் போகின்றன. அது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு முக்கியமான வாரம் அடுத்த வாரம். நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக 2019 ஏப்ரல் 21 தேதிக்கு இடம்பெற்ற அந்த பாரதூரமான பயங்கரவாத தாக்குதலில் நீதி கோரி தொடர்ச்சியாக மக்கள் வேண்டியிருக்கும் நிலையில் எதிர்வரும் 22 தேதி இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஒரு முக்கியமான வழக்கினுடைய தீர்ப்பும் அறிவிக்கப்பட போவதாக நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. எனவே இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயத்தில் பல்வேறு கட்ட கோணங்களில் பல விடயங்களை அடிப்படையாக வைத்து வெவ்வேறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒருபுறம் இந்த தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை அடிப்படையாக வைத்த விசாரணை ஒருபுறம் செல்கிறது. மறுபுறம் அரச புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பிரதானி சுரேஷாலை கைது செய்யப்பட்டு அவருடைய விசாரணைகள் தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே அது ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மறுபுறம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையுடைய இறுதிக்கட்ட நடவடிக்கை நிறைவடைந்து இப்போ தீர்ப்பு 22 தேதி அறிவிக்கப்பட போகிறது. எனவே அடுத்த வாரம் என்பது இந்த சகல விடயங்களும் அரசியல் ரீதியாகவும் நீதிமன்ற ரீதியாகவும் அதே போல நாட்டினுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களை தீர்மானிக்கின்ற வகையிலான பல முக்கியமான அம்சங்கள் அரங்கேறப் போகின்ற ஒரு வாரமாக வருகின்ற நாளை தினத்தில் ஆரம்பமாகின்ற இந்த வாரம் அமையவிருப்பதாக இன்றைய திவயின பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது குறித்தும் நாங்கள் நாளைய தினத்திலிருந்து அந்த ஒவ்வொரு சம்பவங்கள் குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இன்னும் பல வழக்குகளில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாட்டினுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள், அதே போல ஊழல் மோசடி ஈடுபட்டவர்கள், பாதாள குழு தலைவர்கள் தொடர்பான விசாரணைகள் உள்ளிட்ட பல விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த காலப்பகுதி என்பது இந்த விசாரணையுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அதே போல் நாங்கள் ஏற்கனவே கூறிய நிகழ்வுகள் என்று பல முக்கியமான விடயங்கள் அரங்கேற்றப்படுகின்ற நாட்களாக எதிரொரு நாட்கள் இடம்பெறப் போகின்றதை இந்த தினம் திவயின பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியுடாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் தொடர்பான தீர்ப்பு ஒன்று நாளை மறுதினம் வெளியிடப்பட போகிறது. அவ்வாறான செய்தி ஒன்று இருக்க இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்றும் இடம்பிடிக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். பயங்கரவாதி சஹரானோடு எண்ணெய் தொடர்புபடுத்தும் தகவல் பொய்யானது, பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மறுப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையின் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் பயங்கரவாதி சஹரானுக்கு நான் அரசியல் ரீதியான அனுசரணை வழங்கியதாக முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் கூறியதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரலினால் நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்ட தகவலில் எந்த உண்மையும் இல்லை என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் எம்பி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்த பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்பட்ட சஹரானை நான் கண்டதுமில்லை, தொலைபேசியில் பேசியதுமில்லை, அக்குழுவுக்கு உதவி வழங்கியதுமில்லை, இதனை ஏற்கனவே சட்டம் அதிபர் திணைக்களமும் பாதுகாப்பு தரப்பும் உறுதி செய்த பின்புதான் என்னை விடுவித்தார்கள் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஊரில் நேற்று நடத்திய விசேட ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். இந்த நாட்டில் உள்ள எல்லா சமூகங்களும் நல்லுறவோடு வாழவே முஸ்லிம் சமூகம் எப்போதும் விரும்புகிறது. அந்த வகையில் அப்பாவி சகோதர மக்களை மிலேச்சதனமாக கொலை செய்த இந்த பயங்கரவாத செயலுக்கு முஸ்லிம் சமூகம் ஒத்துழைப்பு வழங்கவும் இல்லை, அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அந்த பயங்கரவாதிகளின்
சடலங்களை எமது மையவாடிகளில் புதைப்பது கூட நாம் பொறுப்பேற்கவில்லை. அதேபோல் கத்தோலிக்க மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காகவும் ஆறுதல் வழங்குவதற்காகவும் எமது சமூகம் எப்போதும் முன்னிற்கிறது. இந்த தாக்குதல் நடந்த பிறகு என்னை ஒரு நள்ளிரவில் கைது செய்தார்கள். எனது மகள் மறுநாள் காப்போது சாதாரண பரீட்சைக்கு எழுத தயாராக கொண்டிருந்தார். நான் எழுது 7 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டேன். பின்னர் இதே சட்டமா அதிபர் திணைக்களம் எனக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிய பிறகுதான் நீதிமன்றத்தில் என்னை இதில் குற்றமற்றவராக கண்டு விடுவித்தது. அது மாத்திரமின்றி ரிஷாட்டை கைது செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்று போலீஸ் உயரியவர் கூறிய போது என்னை பயங்கரவாத தடைச்சின் கீழேனும் கைது செய்யுமாறு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய அழுத்தம் கொடுத்ததாக அண்மையில் அந்த அதிகாரி எனது வாக்குமூலத்தில் கூறியிருந்தார். இப்படியான நிலையில் தான் நான் சஹரானுக்கு அரசியல் ரீதியான ஒத்துழைப்பை வழங்கியதாக வடக்கைச் சேர்ந்த முன்னாள் புலி உறுப்பினர் ஒருவர் புலனாய்வாளர்களுக்கு கூறியதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார். இது உண்மைத்தன்மை தெரியாமல் ஒரு சில தமிழ் சமூக வலைதளங்களும் இணையதளங்களும் என்னை குற்றவாளியாக காண்பிக்கவும் மீண்டும் முரண்பாடுகளை தோற்றுவிக்கவும் முயற்சிகளை எடுக்கின்றன. நான் விசாரித்து பார்த்ததில் இந்த முன்னாள் போராளி புலிகள் வடக்கிலிருந்து முஸ்லீம்களை வெளியேற்றிய சமயம் உட்பட பல தருணங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை செய்தவர் ஆவார். அத்துடன் வேறு ஒரு தமிழ் கட்சியில் இணைந்து கொண்டு எமக்கு எதிரான அரசியல் செய்தவரும் ஆவார். எனவே என்னை ஏற்கனவே நீதிமன்றம் விசாரித்து குற்றமற்றவர் என விடுவித்த நிலையில் இப்பேற்பட்ட ஒரு பின்புலத்தை கொண்ட ஒருவர் புலிகளால் பாதிக்கப்பட்ட புலிகளால் அநியாயங்களை எதிர்த்த எனக்கு எதிராக கூறுகின்ற கதை உண்மையாக இருக்குமா அல்லது சோடிக்கப்பட்டதாக இருக்குமா என்பதை இலகுவில் புரிந்து கொள்ள முடியும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய தற்கொலை குண்டுதாரியினுடைய மாமனாருக்கு மிகுந்த நெருங்கிய உதவிகளை ரிஷாட் பதியுதீன் வழங்கியிருக்கிறார். அவருக்கு அரசியல் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் என்பதாக தெரிவித்தான் சொலிசிட்டர் அவர்கள் நீதிமன்றில் வாதங்களை முன்வைத்திருந்தார். எனவே இந்த அந்த வர்த்தகர்களுடைய படகுகளை பயன்படுத்திக் கொண்டுதான் சஹரான் யாசிம் உள்ளிட்டோர் வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவுக்கு சென்று அடிக்கடி திரும்பியிருப்பதாகவும் ஒரு தகவலையும் பிரதி சொலிசிட்டர் அவர்கள் நீதிமன்றில் முன்வைத்திருந்தார் விசாரணையினுடைய முன்னேற்ற அறிக்கையாக. எனவே அந்த விடயத்தில் தான் ரிஷாட் பதியுதீன் அந்த வர்த்தகருக்கு அரசியல் அடைக்கலம் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயத்தை மையப்படுத்திதான் ரிஷாட் பதியுதீன் அது உண்மைக்கு புறமான தகவல் என்பதாக இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாட்டின் மழை வீழ்ச்சி அதிகரிப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாக இன்று தினம் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டி பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் தொடர்பான செய்தி ஒன்று இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. லபன சத்தியை சீட்ட ரட்டபுரா தத வெசி என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பிட்டு காலம். அடுத்த வாரம் முதல் நாட்டில் கனமழைக்கு சாத்தியம் இருப்பதாக இன்று தினம் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் வருகின்றன. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை அதிகரிக்கும் சாத்தியம் என்பதாக இந்த செய்தியும் வெளியாயிருப்பதை பார்க்கலாம். நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. மேலும் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான பள்ளத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அத்திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. உவா மாகாணத்திலும் முல்லைத்தீவு, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் உள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் இவ்வாறு கோரிக்கை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். எனவே எல்நினோ நிலைமை காரணமாக எதிர்வரும் வாரங்கள் அடுத்த வாரம் முதல் நாட்டில் கனமழைக்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணோம். எனவே மக்கள் இந்த விவகாரங்கள் குறித்தும் மிகுந்த கவனமாக இருங்கள். தற்போது நாட்டின் வறட்சியான வானிலை நிலவுகின்ற பகுதிகளில் இப்போது கடுமையான மழை பெய்வதற்கான சாத்தியப்பாடுகளும் அதிகம் இருப்பதாகத்தான் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எலினிலைமை காரணமாக இப்போது அது எலினோவானது பாரியதொரு நிலையாக மாறி வருகிறது. எனவே எதிர்வரும் 3 மாதங்களில் இந்த நிலைமை உயர்ந்த மட்டத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு எலினுடைய உயர்ந்த மட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் அக்டோபர் மற்றும் நவம்பர் ஆகிய 2 மாதங்களில் கனமழை, வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட இந்த விடயங்களுக்கான இயற்கை அனர்த்தங்களுக்கான அதிகமான வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டல திணைக்களம்
அவருடைய பணிப்பாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் லங்கா தீபத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறவே. அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதத்தில் நாட்டினுடைய தென்மேற்கு பகுதிகளில் அதிக அளவான மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். எனவே 1950 பிறகு நாட்டில் இவ்வாறான உலகில் இவ்வாறான பாறை எழில் நிலைமை உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக காலநிலையிலும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மழை பெய்கின்ற போது அது கனமழையாக மாறும், வெயிலடிக்கும் போது அது கடுமையான வெயிலாக மாறும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது குறித்து மக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று விடையை சுட்டிக்காட்டி அந்த செய்தியும் எனது நம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். முக்கியமான ஒரு முடிவு அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானமாக இது இருக்கிறது. அருண பத்திரிகை பிரதான தலைப்பில் இவ்வாறு கூறுகிறது, லமா அபராத கருவான்கே ரசா வலட்ட வேட்டபாந்தி என்பதாக இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவதை காணலாம். ராஜ்ய பௌத்கலிக்க ரெக்கியா சந்தகா லமா அபராத கருவிக்கு நோவன பவட்ட சாத்தியாக் அணிவார் சாத்தியாக் அணிவார் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக சிறுவர் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தனியார் நிறுவனங்களிலோ அல்லது அரசு நிறுவனங்களிலோ வேலை செய்வதற்கு தகுதியற்றவர் என்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. சிறுவர் குற்றங்கள் தொடர்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள், அதில் குற்றவாளியாக்கப்பட்டவர்கள், சந்தேக நபரானவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் எதிராக இப்போது நடவடிக்கைகள் பாய்கிறது. எனவே ஒரு தொழிலுக்கு தனியார் பிரிவுக்கோ அல்லது அரசுறைக்கோ நீங்கள் தொழிலுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் சிறுவர் குற்றங்களில் ஈடுபடாதவர் என்ற சான்றிதழை சமர்ப்பித்து நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை செய்ய வேண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய பரீட்சை பெறுபேறுகளை சமர்ப்பிப்பது போன்று, உங்களுடைய கேரக்டர் சர்டிபிகேட் சமர்ப்பிப்பது போன்று சிறுவர் குற்றங்களில் ஈடுபடாதவர் என்ற அந்த சர்டிபிகேட்டை நீங்கள் வழங்கினால்தான் இனி வேலைக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே நாட்டில் சிறுவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையினுடைய உச்சகட்ட இன்னும் ஒரு செயற்பாடாக இதனை பார்க்கலாம். எனவே இதனை தரவு தளமாக பேணுவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அருண பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். எழுதிய செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கிறோம். அந்த வகையில் லாங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். விதேச சமாகம துணை இந்தன கெட்டுலுவ ராஜதாந்திரிக அற்புதைய கட்ட சாக்கச்சா கர்ணபவ ரஜேகியா என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்த நிலையில் இப்போது மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $100 கடந்து செல்கிறது. இப்போது ஹோமஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்க ஈரான் மோதல் உக்கிரமடைந்திருக்கின்ற நிலைமை, அதே போல இப்போது ஈரான் சவுதி அரேபியா மீது மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் உள்ளிட்ட பல விடயங்களால் உலக சந்தையில் மீண்டும் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இவ்வாறு இருக்க இலங்கையில் டீசலின் விலையை அதிகரிக்குமாறு இலங்கையில் இருக்கின்ற 3 தனியார் எரிபொருள் விநியோக நிறுவனங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. தொடர்ச்சியாக அரசாங்கம் அதற்கு அனுமதி மறுத்து வருகின்ற நிலையில் இது ஒரு ராஜதந்திர பிரச்சனையாக உருவாகியிருப்பதாகத்தான் தற்போது இன்றைய லங்கா தீப பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் இந்தியாவின் பிரதான எரிபொருள் நிறுவனமாக இருக்கின்ற லங்கா இந்தியன் ஆயில்ஸ் நிறுவனம், அதே போல சீனாவின் பிரதான எரிபொருள் நிறுவனமாக இருக்கின்ற சைனபக் நிறுவனம், அதே போல அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் பிரதான எரிபொருள் நிறுவனமாக இருக்கின்ற ஆர்எம் பாக் ஆகிய நிறுவனங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பிருந்தே டீசலின் விலையை அதிகரித்தருமாறு எரிசக்தி அமைச்சிடம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. எனவே இந்தியன் ஆயில் நிறுவனம் அதே போல சைனபக் நிறுவனம் ஆகியன தங்களுடைய எரிபொருள் விலை தொடர்பாக ஏற்படும் நிலைமை குறித்து தற்போது அந்த நாடுகளின் தூதரகங்களை தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. எனவே அந்த தூதரகம் ஊடாக இப்போது அரசாங்கத்தை அவர்கள் இது தொடர்பான விடயத்தில் தலையீடு செய்வதற்கான விடயங்கள் குறித்தும் கவனத்திற்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதன் போது 1 லிட்டர் டீசலில் 170 ரூபாய் நட்டத்தை அவர்கள் எதிர்கொண்டு வருவதாக தற்போது சுட்டிக்காட்டி வருகிறார்கள். எனவே தொடர்ந்தும் இந்த நட்டத்தை எங்களால் ஈடு செய்ய முடியாதிருக்கிறது. அதன் காரணமாக டீசலின் விலையை அதிகரித்து வழங்குமாறு இப்போது அந்த 3 நிறுவனங்களும் தொடர்ச்சியாக அழுத்தங்களை பிரயோகித்து வரும் நிலையில் எதிராக ராஜதந்திர மட்டத்தில் விசாரணைகளை அல்லது நடவடிக்கைகளை கையாளுவதற்கு அரசாங்கம் தயாரி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாத இறுதியில் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற எரிபொருள் விலை மறுசிறப்பில் தொடர்பான விடயங்கள் குறித்து கவனப்படுத்தப்படும் என்பதாகத்தான் அமைச்சர் கருணாநிதி அவர்கள் தெரிவித்திருந்தார். இவ்வாறு இருக்க உலகந்தையில் எரிபொருள் விலையை அடிப்படையாக வைத்து இலங்கையிலும் அதில் மாற்றங்கள் வரலாம் என்ற கருத்துக்களை தெரிவிக்கின்ற போதிலும் டீசலுக்கான விலையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. குறைக்கப்பட்டது. இப்போது அந்த பெட்ரோலிய கூட்டுதாபனம் நட்டத்தை தாங்கிக் கொண்டு இந்த விற்பனை ஈடுபட தீர்மானித்திருக்கின்ற போதிலும் 3 தனியார் நிறுவனங்களும் தங்களுக்கு டீசலுக்கான விலையை அதிகரித்து வழங்குமாறு தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை முன்வைத்து வருவதாக லங்கா தீப பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய லங்கா தீப பத்திரிகையிலிருந்து, லமா சுரக்கும் மத்தியஸ்தான வில எம தருவைக்கிட்டும மசக்கட்ட ருபியால் பந்தாக் என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர் பாதுகாப்பு நிலையங்களில் இருக்கின்ற சிறுவர்களுக்கு மாதத்துக்கு 5000 ரூபாய் வீதம் அவருடைய கணக்கில் வாய்ப்பீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். திவ்யட்ட சவிய விடயப்பு வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. குறிப்பாக இந்த சிறுவர் மத்திய நிலைய பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் சிறுவர் பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்கியிருக்கின்ற சிறுவர்கள் சமூகத்தில் இணைகின்ற போது அவர்களுக்கு ஒரு தொகை பணத்தை சேமித்து அவர்களுக்கான சொத்தாக அதனை வழங்குவதற்கு நோக்கில் அரசாங்கம் இந்த வேலைத்திட்டத்தை ஆரம்பிப்பதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். குறிப்பாக 18 வயதுக்கு முடிந்த பிறகு அந்த அவர்கள் சமூகம் ஏற்படுத்துகின்ற போது அந்த பணத்தை பயன்படுத்தி அவர்கள் தொழில் முயற்சியோ அல்லது கல்வி நடவடிக்கைகளோ ஏதேனும் செயற்பாடுகளையோ அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த சிறுவர் பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற சிறுவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாதாந்தம் 5000 ரூபாய் பணத்தை வாய்ப்பிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் திவ்யேட்டு சவியாக்கின்ற விளைப்பு வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, ரச பரீட்சை கிட்ட கோட்டியக போலீஸ் பொல்லாக் என்பதாக இன்னும் ஒரு லங்கா தீப பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பதை காணலாம். அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட டிஎன்ஏ அறிக்கைகளுக்காக போலீஸ் நிலையங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை
வருகிறது. ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக தொகையை செலுத்தாமல் இருப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினுடைய கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. இந்த டிஎன்ஏ பரிசோதனைக்காக இவர்கள் சென்று அரசாணை பகுப்பாய்வு திணைக்களத்தில் போலீசார் சென்று போலீஸ் நிலையங்களூடாக சென்று அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கையை பெற்றுக் கொண்டு அவர்கள் அடுத்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல போலீஸ் நிலையங்கள் ஊடாக இந்த டிஎன்ஏ பரிசோதனைக்கான கட்டணங்கள் செலுத்தப்படவில்லை. அந்த தொகை மாத்திரம் 1 கோடி ரூபாவை அண்மித்திருப்பதாக கணக்காய்வு அறிக்கையினூடாக தெரிய வந்த விடயத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் இன்று தினம் லங்காதி பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் லங்காதி பத்திரிகையில், பொரு லெட மவாபா ரட்டின் பணின் ஹதன தூஷித்த லொக்கான்கென புத்தி வார்த்தாவாக் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை இன்னும் ஒரு தகவலையும் தந்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் போலியான தங்களுக்கு வருத்தம், சுகமில்லை, சிகிச்சை என்றெல்லாம் கூறிக்கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக முயற்சிக்கின்ற அரசியல்வாதிகள் மற்றும் அரச உயர் அதிகாரிகள், அவர்களுடைய சகாக்கள், குடும்பங்கள் உள்ளிட்ட இந்த நபர்கள் குறித்து முழுமையான தகவலை கண்டறிவதற்காக கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அரச உளவு பிரிவு இப்போது உளவு பிரிவுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனூடாக தற்போது அந்த முக்கியமாக வழக்குகளில் இருக்கின்ற, வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்ற, விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அவருடைய குடும்பங்கள் பின்னணியில் இப்போது இத்தொடர்பான அவர்களுக்கு உண்மையான வருத்தம் இருக்கிறதா, அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டங்கள் இருக்கிறதா என்ற விடயங்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக இப்போது உளவு பிரிவுக்கு, அரச உளவு பிரிவுக்கு ஆலோசனை வழங்கப்பட்ட நிலையில் உளவு பிரிவினர் இந்த நபர்களை நோக்கி தற்போது அவர்கள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து தேடியறிந்து அறிக்கை சமர்ப்பிக்கும் வேலைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, கீரிமலையில் தொடர்ச்சியாக கொட்டப்படும் ஆபத்தான மருத்துவ கழிவுகள் எதிர்ப்புகளையும் மீறிய அவலம் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல எதிர்ப்புகளையும் மீறி கீரிமலை பகுதியில் தொடர்ச்சியாக குப்பைகள் கொட்டப்பட்டு வரும் நிலையில் தெள்ளிப்பிள்ளை புற்றுநோய் வைத்தியசாலையின் பெருமளவிலான ஆபத்தான மருத்துவ கழிவுகள் அப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. கீரிமலை பகுதியில் எவ்வித அனுமதிகளும் இன்றி சுமார் 300 டிப்பர் கழிவுகள் வரை கட்டுப்பாடின்றி கொட்டப்பட்டுள்ளன. இதற்கெதிராக கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தெள்ளிப்பிள்ளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டது. தற்போது ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜா கொட்டப்பட்ட கழிவுகளை இம்மாத இறுதிக்குள் மீள அலை நடவடிக்கை எடுக்குமாறு வலிவடக்கு பிரதேசத்தை தவிசாளருக்கு பணிப்புரை விடுத்தார். அத்தோடு அப்பகுதியில் கழிவுகளை கொட்டக்கூடாது எனவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஒருங்கிணைக்குழுவின் தீர்மானத்தை தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற வலிவடக்கு பிரதேசபையின் மாதாந்த கூட்டத்தை பெரும்பாலான உறுப்பினர்கள் புறக்கணித்து கீரிமலையில் கொட்டப்பட்ட குப்பைகள் உடனடியாக மீள அள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி ஆணையாளர், மத்திய சுற்றுலா அதிகார சபையின் அதிகாரிகள் உட்பட பலரும் நேரில் சென்று இந்த விடயங்களை பார்வையிட்டிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் தொடர்ச்சியாக அங்கு குப்பைகள் கொட்டப்படுவதாக, மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்தும் வெளியிட்டு வருகின்ற விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காலம் இருந்தபோதிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபானந்தராஜா அவர்கள் தலையிட்டு இது அங்கிருந்து இவற்றை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

நேர்கள் இப்பொழுது முதல் நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட தேசிய அபிபிரத்தில் லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசக் சுற்றளிப்பு வாரமான 431st சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். ராசியாக ரிஷபம் ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 20, 21. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசியாக ரிஷபம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 20, 21 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 88,75,540 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொவிசத்த சீட்டெழுப்பு வாரமான 4,557 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 32, 36, 62. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 32, 36, 62 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 84,15,400 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 8,40,40,918.76 ரூபாய். அடுத்து மகஜன சம்பத சீட்டெழுப்பு வாரமான 6,315 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக Q தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 1, 6, 1, 2, 1. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக Q தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 2, 1, 6, 1, 2, 1 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 2,11,22,040 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 2,48,50,352 ரூபாய். அடுத்து தன நிதானயா சீட்டெழுப்பு வாரமான 2,345 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக Y தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 13, 31, 40, 41. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் ஏதோ. ஆங்கில எழுத்தாக Y தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 13, 31, 40, 41 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 55,61,280 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 8,52,87,7 ரூபாய். அடுத்து மெகா பவர் சீட்டெழுப்பு வாரமான 2,663 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக U தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 15 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் இதோ 20, 43, 65, 79. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக U தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 15 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 20, 43, 65, 79 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 78,2,760 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசு பொதியாக 30,69,72,770 ரூபாய். அடுத்த பவர் சுப பரிசு பொதியாக 1 கோடி ரூபாய். அடுத்து கிராண்ட் சுப பரிசு பொதியாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹன சீட்டெழுப்பு வாரமான 1,624 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷபம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 34, 44, 57, 60. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷபம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 34, 44, 57, 60 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 81,4,420 ரூபாய். அடுத்த சுப பரிசு போதியாக 37,9,128 ரூபாய். அடுத்து ஜெய சீட்டெழுப்பு வாரமான 583 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக S தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 8, 1, 7 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக S தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 8, 1, 7 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை
ரூபாய் நேர்கள் இப்பொழுது கேட்டது தேசிய அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். தேசிய லோத்தர் சபையின் நேற்றைய தினம் சுற்றிலுக்கப்பட்ட உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நேர்கள் இப்பொழுது நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சசிரி, சீட்டளிப்பு வாரமான 1119வது சீட்டளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஏதோ 14, 21, 24 மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ 14, 21, 24 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 39,09,720 ரூபாய். அடுத்த சுற்றலுக்காக கவில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை என்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத், சீட்டெழுப்பு வாரமான 497வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ வெற்றி இலக்கங்களாக 0, 1, 7, 2 மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஏதோ 0, 1, 7, 2 ஆங்கில எழுத்தாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 0, 1, 7, 2 250,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. 50,000 பரிசுகள் 29 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 68,53,520 ரூபாய். அடுத்த சீட்டிலிப்புக்காக ஜெய சம்பத், நீலநிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம், சுற்றுழுப்பு வாரமான 5001வது சுற்றுழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ ராசியாக கும்பம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 25, 36, 40, 58 மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ ராசியாக கும்பம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 25, 36, 40, 58 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,76,680 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக ரூபாய் 108,00,000. அடுத்த சீட்டலுக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சுபபோல், சீட்டெழுப்பு வாரமான 3,289வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக ஆர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 22, 23, 33, 68 மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஏதோ ஆங்கில எழுத்தாக ஆர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 22, 23, 33, 68 நேற்றைய சுப பரிசு பொதியாக ரூபாய் 783,00,000 சுப பரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 62,55,280 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பொதி ரூபாய் 786,00,000. அடுத்த சீட்டிலுக்காக சம்மஞ்சல், சுபபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து அத கோடிபதி, சீட்டெழுப்பு வாரமான 3,115வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 18, 21, 70 மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 18, 21, 70 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 802,00,000 சுப பரிசு பதி வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 6 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 80,26,640 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 805,00,000. அடுத்த சிட்டலுக்காக இளம் பச்சை நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சுபிரிதன சம்பத, சீட்டெழுப்பு வாரமான 1023வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 0, 1, 7, 2 மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 0, 1, 7, 2 நேற்றைய

என்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சனிதா, சிற்றெழுப்பு வாரமான 5450 சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக கே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 20, 23, 55 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக கே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 20, 23, 55 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று சுபபரிசுப்பதி ரூபாய் 524 லட்சம் சுபபரிசுப்பதி வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 72,99,160 ரூபாய். நேற்று சுபபரிசுப்பதியாக ரூபாய் 525 லட்சம். அடுத்த சுற்றுலுக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா, சிற்றெழுப்பு வாரமான 2465 சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 3 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 16, 18, 30, 64 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 3 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 30, 64 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,43,74,560 ரூபாய். அடுத்த கப்ருகா சூப்பர் கோடி பரிசுப்பதியாக ரூபாய் 3,678 லட்சம். அடுத்த சிற்றெழுப்புக்காக மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சிற்றெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நேரம் காலை 7:48.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நாடு முழுவதும் வசந்தம்

2026 செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:33 வரை, ராகு காலம் காலை 4:33 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:33 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் அச்சம், மிதுனம் வரவு, கடகம் பயம், சிம்மம் செலவு, கன்னி நன்மை, துலாம் ஆதாயம், விருச்சிகம் ஆக்கம், தனுசு பக்தி, மகரம் சினம், கும்பம் தாமதம், மீனம் லாபம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் அச்சம், மிதுனம் வரவு, கடகம் பயம், சிம்மம் செலவு, கன்னி நன்மை, துலாம் ஆதாயம், விருச்சிகம் ஆக்கம், தனுசு பக்தி, மகரம் சினம், கும்பம் தாமதம், மீனம் லாபம். இவை இன்றைய நாள்.

ஓகே, அடுத்து வலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுடன் சங்கர் இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த ஸ்ரீ ஸ்ரூபியும் இருவரும் இணைந்திருப்பாங்க. சந்தோஷமாக நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியம் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். வணக்கம் ஸ்ரீ ஷூபி.
3: வணக்கம் சங்கர். நேர்களுக்கும் சந்தோஷமான காலை நேர் வணக்கம்.
2: காலநேர் வணக்கங்களோட சேர்ந்து அப்படியே நீங்க சொல்லுங்க, இல்ல என்ன தலைப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆவலா பாத்துட்டு இருப்பீங்க, கேட்டுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த அரிய வகையான தலைப்பு சொல்வதற்காக அழைப்பில் வருகிறாங்க நம்மளோட ஸ்ரீ ஷூபி. சொல்லுங்க.
3: நான் அழைப்பில் இல்லையே, உங்க கூட தானே இருக்கிறேன்.
2: அவங்களுக்கு
3: நீங்களே சொல்லுங்க அந்த சுவாரஸ்யமான தலைப்பு, நானும் ஆவலுடன் காத்துட்டே இருக்கேன்.
2: தலைப்பு நீங்க சொல்லுங்க, வச்சாலும் வச்சாங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்க சொல்லுங்கிறது. சரி, இன்றைய தினம் வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நாடுகளுக்கு இடையிலான சண்டையை பத்தி நம்ம பேச வரல. உலக அரசியல்ல நமக்கு என்னதுக்கு, நாம பேச போறது உள்ளக விஷயம் பேச போறோம். உள்நாட்டு அரசியல்ல இல்ல, உறவுகளுக்கு இடையில சண்டையை பத்தி பேச போறோம். அதிகமாக வந்து இந்த உறவுகளுக்கு இடையில சண்டை யாருனால வருது, சரியா? ஆண்களாலயா, பெண்கள்னாலயா? இல்ல அப்படி சண்டை வந்துட்டா யார் வந்து முதல்ல இறங்கி போய் சமாதானப்படுத்துறது, ஆணா பெண்ணா? அதை பத்தி தான் கேட்க போறோம். ஒரு பெண்ணா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: என்னென்னமோ
2: போயிருமா? இந்த மாதிரி நானும் ஸ்ரீ சூபி இங்க சண்டை போட மாட்டோம். நீங்க என்ன பண்ண போறீங்க, கால் பண்ணி சொல்ல போறீங்க, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0107 5 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 கமெண்ட் பண்ணலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான். சைபர் 71 9 79 76 38.
3: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6

0: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கும் போது இந்த சீரியஸான விஷயத்தை கொஞ்சம் காமெடியா மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நாங்க ஆரம்பிக்கும் போது யோசிச்சோம். அப்படிதான், ரொம்ப காமெடியான விஷயம் கிடையாதுங்க, இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். நாடுகளுக்கு இடையிலான சண்டையை கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொண்டாந்து கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வச்சிடலாம். ஆனா அந்த கப்பல்ஸ்க்கு இடையில வர்ற சண்டையை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கப்பல்ஸ்கள்லேயே யார் அதிகமா கோவப்படுறாங்க, யாரு சண்டை வர காரணம் ஃபர்ஸ்டா இருக்காங்க, இல்ல சண்டை வந்ததுக்கு அப்புறம் யாரு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி எங்களோட இணைந்து கொள்ளுங்க. 012-875 001 அல்லது 012-875 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா 07-06-04-7 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். அதெல்லாம் முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க, ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசந்த எஃப்எம் பேஜில் நீங்கள் சொல்லுங்களுக்காக ஒரு பதிவு போட்டுரும். அதன் கீழே என்ன பண்ணுவோம், கருத்துக்களை தாராளமாக சொல்லிட்டு வரலாம். இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில் வந்திருக்கிறது யார், முதலாவதா சாந்தி கோவிந்தராஜா வந்திருக்காங்க.
3: வணக்கம்.
4: ஒரே
2: மலையா இருக்குங்க. சரி, இப்ப நாம விடயத்துக்குள்ள வரும். சாந்தி கோவிந்தராஜா நீங்க சொல்லுங்க.
4: ஆமா, சண்டை என்பது சார் உண்மையிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சண்டைகள் வருவதுதான், சண்டை பிரச்சனைகள் தான் வாழ்க்கை. இதுல யாருக்கு முதலில் சண்டை போடுவது, யாருக்கு, இரண்டு பேரும் பிரச்சனைகளை பொறுத்து ஆளாள் சண்டை போடுவார்கள். ஒருவருக்கு மட்டும் இந்த சண்டை இல்லை, இரண்டு பேருக்கும் வந்தால் அதுவே அங்கே சமாதானப்படுத்துவது நிச்சயமா அங்கே பெண்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குற்றம் கண்டால் மறைப்பதும், கோபம் கொண்டால் தடுப்பதும், மற்ற முன்னே மறைப்பதும் தாய்மை அல்ல என்று பெண்களுக்கு தான் சொல்லி இருக்கின்றார்கள். பிரச்சனைகளையும் சண்டைகளையும் வளர விடக்கூடாது.
2: சாந்தி கோவிந்தராஜா அப்படி சொன்னது யாரு, ஆண் தானே?
4: நன்றி
2: சாந்தி கோவிந்தராஜா அவங்களோட கருத்துக்கு. பொதுவா ஸ்ரீசூவி இது இப்படிதான் இருக்கா, ஆண்களை கேட்டா ஆண்கள் தான் சொல்லுவாங்க, பெண்களை கேட்டா பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு அந்த அஞ்சான் படத்துல சொல்ற மாதிரி சூர்யா சொல்லுவார் இல்லையா, நான் சாகுறேனா நான் தான் முடிவு பண்ணும், நீ சாகுறனா நீ தான் முடிவு பண்ணும், சண்டையை எப்ப நிறுத்தணும் எப்ப ஆரம்பிக்கணும் முடிவு பண்றது என்னமோ பெண்கள் தான்.
3: அப்படி இல்லையே, சில சமயங்கள்ல ஆண்களும் கூட அந்த சண்டைக்கு காரணமா இருக்கலாம்.
2: காரணமா இருக்கலாம், நாம யாரு காரணம்னு கேட்கல, யாரு சண்டை ஆரம்பிக்கிறோம் கேட்டிருக்கோம். தலைப்பு ரொம்ப முக்கியம் சரியா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: இது மக்கள் சூடிய
3: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலைதான் செய்யற நீர்?
5: அப்படிதான்.
4: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம், உனக்கு திடீரென்று தங்க நகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
5: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
4: எங்க இருந்து வாசின்னு தான் மனுஷன் கேக்குறேன்.
5: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது, TLB வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.
6: சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகள், எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். TLB வாசி, அனைவருக்கும் வாசி.
7: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவே?
8: நான் வெளிநாடு போறேன்.
7: ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு. அபுலாசன், இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
8: அப்ப
7: இன்னைக்கு காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வந்து உங்க கதையை சொல்லிட்டு போவனப்பா மக்களுக்கு.
9: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருக்கோம். இந்த சண்டைகள் அதிகமா வர்றது, அதுவும் கப்பல்ஸ்க்கு இடையில சண்டைகள் அதிகமா வர்றதுக்கான காரணம் யாரு, யார் அதிகமா கோவப்படுறது, இல்ல சண்டை வந்ததுக்கு அப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு யாரு முயற்சி செய்யறது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தான் கேட்டிருக்கிறோம். ஏன்னா சீரியஸா போய்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான தலைப்பு கேட்டோம்னா இதை கேட்டு பாதி பேர் என்ன ஆகும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருந்து ரெடி கேட்டுட்டு இருக்கவங்க இதை கேட்டுட்டு இந்த தலைப்பு கேட்டு சிரிப்பாங்க. சில பேர் இந்த தலைப்பு வச்சே வீட்டுல சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். இந்நேரம் வணக்கம்.
3: நல்ல சுகம், அருமையான தலைப்பு, சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு இதுவரை இந்த தலைப்பினுடாக நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு வருகிறேன். நன்றிகள், வாழ்த்துப்பேன்.
2: நன்றி, நன்றி. இப்ப நீங்க சொல்லுங்க உங்களோட
3: கருத்தை. இங்கு எல்லா இடங்களிலும் பார்க்க போனால் ஒரு பிரச்சனையின் மூலாதாரமாக பெண்கள் தான் இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கப்படும் என அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஆண்கள் முயற்சி செய்வார்கள். அதனால அந்த பெண்கள் அதை ஊதி ஊதி ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கும் அளவுக்கு இந்த பெண்களின் மனநிலை இருக்கிறது. என்னென்று கேட்டால், ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த கணவன், இப்ப நீங்க கப்பல் சுத்தம் பேசி கேட்டிருக்கிறீர்கள், அந்த கணவன் அந்த மனைவியிடம் தான் அந்த பிரச்சனையை ஒப்புவிப்பான். அந்த மனைவி தனது தாய் தகப்பனிலிருந்து மாமனார் மாமியார் வரையும் நாத்தனார் நாத்தனார் எல்லாரிடமும் அந்த பிரச்சனையை பகிர்வார். ஆணுக்குரிய வெட்கம் என்னென்று கேட்டால், நம்மளுடைய பிரச்சனை இன்னொருவர் அறியக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள். ஏனென்றால் இதன் பாரதூரம் அவர்களுக்கு தன் வெளியில் செல்பவர்களுக்கு தான் அதன் அவமானங்கள் இருக்கிறது. ஏனென்றால் பெண்கள் எல்லாவற்றையும் பேசிவிட்டு வீட்டுக்குள் இருப்பவர்கள். ஏனென்று கால எந்த ஒரு காலகட்டத்திலும் பெண்களின் பெரிய பிரச்சனைகளை ஊதகரமாக்கினால் போதும், பெண்களுக்கு என்றே கண்ணீர் சிந்தினால் போதும், இந்த உலகமே அவர்களின் காலடி. அதனாலோட துளி கண்ணீர் கூட மலையளவு ஒரு ஒரு ஆறாக கண்ணீர் வழிந்தாலும் அந்த ஆணுக்கான நியாயமோ நீதியோ கிடைப்பதில்லை. ஏனென்று கேட்டால் ஆண்கள் பாவம் தான். ஏனென்றால் சபையில் பேசும்போது நீ ஒரு ஆண்மகன் தானே என்று அந்த ஒரு வார்த்தை அவனை முடக்கி வைக்கிறது. ஆமாம், ஏனென்ற இந்த ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனையை கூட அந்த அந்த ஆண்மகன் முன்னின்றோ அல்லது பெற்றோரிடமோ ஒரு சமூகத்திடமோ பேச முடியாத அளவுக்கு தந்த காலத்து பெண்கள் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்கள் பாவம், பெண்கள் தான் அந்த பாவத்தின் மூலதாரி. என்னுடைய கருத்து, பெண்கள் தான் பிரச்சனையை பெரிதாக்கி பெரியொரு பிரச்சனையை கொண்டு வந்து அது கொலை இருந்து குடும்ப பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பது பெண்கள் தான்.
2: உண்மையை சொல்றவா, தெய்வத்துக்கு சப்போர்ட் சொல்லுவா. நன்றி,
3: நன்றி சார்.
2: நன்றி, நன்றி. சரி, இப்படி எல்லாம் இருக்கும் போது இந்த சண்டைகளுக்கு எல்லாம் யாரு காரணம் அப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால அதிகமா வாகனங்கள் வந்து இன்றைய தினம் பாதைகளில் இருக்கும், வேகமாக செல்வதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வோம். காரணம் என்ன அப்படின்னு தினந்தோறும் வீதி விபத்துகள் பற்றிய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அண்மையில கூட மட்டக்குழியில் ஒரு வீதி விபத்து இடம்பெற்றிருந்துச்சு இல்லையா. இந்த மாதிரியான வீதி விபத்துகளை தடுத்துக் கொள்வதற்கு வீதி நடைமுறைகளை வந்து பின்பற்றணும், இது எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து ஒரு ஊடகம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து ஐடிஎன் ஊடக வலையமைப்பு டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இதன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயல் திட்டம் தான். வருகிற வாரங்களிலையும் எங்கெல்லாம் போக போறோம் அப்படிங்கிற தகவல்களையும் உங்களுக்கு நாங்க அறிய தருகிறோம்.

0: செல்வங்களோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 8:43.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நீங்க செலுகளோட இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சண்டை இந்த தம்பதிகளுக்கு இடையில், கப்பல்ஸ் கிடையில், காதலர்களுக்கு இடையில் வர்றதுக்கான காரணம் யாரு, அப்படி சண்டைகள் வந்தா யார் அதை சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோபமா இருக்கியா, இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படிங்கிறது, இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் இப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை.
2: வார்த்தை இல்ல,
0: அது வந்து வந்து டேஞ்சர் ஜோன், ரெட் லைட் பார்த்து டேஞ்சர் அலர்ட் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசப்போ, ஏதாவது ஒரு பண்ணிட்டு போயிட்டு இப்போ கணவன் மனைவி வீட்டில் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டே கேட்கும்போது நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், நம்ம ரெடி ரைட் என்ன பண்ணோம்னு தெரியலையே அஜ்ஜோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சின்னதாக ஆரம்பிக்கிற சண்டை பூதாகரமாக மாறுவதற்கான காரணம் யாராக இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்கிறேன். இல்லை அப்படி ஆகிருச்சுன்னு சொன்னால் யார் வந்து முன் வந்து சமாதானப்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கோம். உங்களோட கருத்துக்களை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு மேற்கொண்டு சொல்லலாம். அழைக்கின்ற தொலைபேசி இலக்கங்கள்
2: 0301 7 5 0 0 1 7 5 1 1 1
0: சொல்லுங்க.
3: அதாவது சங்கட பேரும் ஞாபகத்துல இருக்குது, அந்த ஸ்ரீசுரு அந்த அதோட பேர் வருதுல, வாயுக்கு
0: சுரூபின்னு வச்சுக்கோங்க, சுரூபி
3: எனக்கு சிவரூபின் தான் வருது,
0: சிவரூபின்
3: அப்படி
0: கூப்பிடுறேன் கூட சொல்லலாம்.
3: மன்னிப்பு கேட்டாலே தன்னால சமாதானம் ஆயிடுவாங்க இல்லையா?
0: அப்படி ஆயிரு, நீங்க ஆயிருவீங்க அப்படி வந்து வந்து கணவன் சாரி கேட்டதும்
3: இருந்தாலும் கால் பண்ணி அம்மா கிட்ட டக்குன்னு சொல்லிடுறாங்க, யாரு மேல பிரச்சனையே தெரியுதுல்ல,
0: யாரு மேல சண்டனே தெரியல இல்லையா? இப்ப அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகிரும், அம்மா ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்களா இருக்கும் அப்படி பார்த்தாலுமே
3: மகளுக்கு மகளுக்கு சார் பார்த்தானே கதப்பாங்க அம்மா எப்படியும்.
0: அப்ப பார்த்தா பெண்கள் தான் பிரச்சனை வர காரணம் இல்லையா?
3: அப்படி பாவம் பெண்களே, பெண்கள் மேல ஓவரா போடக்கூடாது.
0: நீங்க தான் சொன்னீங்க.
3: நான் சொல்றேன் ஒரு சின்ன பிரச்சனை, அது என்ன பிரச்சனை இருந்தோ அவங்களே தீர்த்து
0: அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கணும் இல்லையா, மூன்றாவது நம்பரை உள்ள கொண்டு வரக்கூடாது.
3: ஆமா, அது என்னன்னு சொன்னா நான் சீரியஸா என்னன்னு சொல்றேன், அது டைவோர்ஸ் வரைக்கும் போயிடும் சில நேரம்.
0: கரெக்ட் கரெக்ட்.
3: அதனால அவங்க பிறகு தான் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம மேல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமே, பிறகு போன பிறகு போன பஸ் கை காட்டி வேலையிலேயே.
0: சரி,
3: அதனால இந்த காலத்து பெண்கள் கொஞ்சம் நீதான், பெண்களோ ஆண்களோ நீதானுச்சு,
0: உண்மைகள் அடிக்கடி வெளியில வருது, டக்குனு வந்து அவங்க ஆண்களை போட்டு கவர் பண்ணுங்க. பத்மா மாட்டிக்கிட்டீங்க,
3: சேர்த்துதான் சொல்லணும்,
0: நமக்கு எதுக்கு வம்பு இல்லையா? விடயங்களை பார்க்கும் போது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், ப்ரோ கோட்ஸ் மாதிரி ஒரு நோட்ஸ் வச்சுக்கணும். இப்ப இவங்க சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம், நான் சாப்பிட்டேன், சாப்பிட்றியா, எனக்கு பசிக்கல, பசிக்கலங்கிறது உண்மையிலுமே பசிக்கலங்கிறாயலா, இல்ல நான் பசியில இருக்கேன் நீ சாப்பிட்டியான்னு கேக்குறிய அப்படின்னு கேக்குறாயலா. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், இப்ப திடீர்னு சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா பேசாம இருக்கும்போது கால் பண்ணுவோம். எதுக்கு கால் பண்ணீங்க, இது எதுக்கு கால் பண்ணுன்னு உங்களுக்கு என்ன தெரியாதா, நாங்க சொல்லணுமா எதுக்கு கால் பண்ணுவோம், எல்லாம் என்ன பேச இருக்கு, ஏன் எதுவுமே பேச இல்லையா நமக்கு, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா ஒரு குட்டி ஈகோ ஒன்று எட்டி பார்க்கும். சரியா, சில நேரம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயத்த ரசிச்சுக்கிட்டே வேணும்னே பண்ணுவாங்க, சமாதானமெல்லாம் ஆகியிருப்பாங்க, ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு தூரம் தான் கெஞ்சிரான்னு பாப்போமே அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலைகளை பண்றது உண்டு. சோ இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நீங்களும் என்ன பண்ணணும், அழைப்பு மேற்கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். மலையங்கள் 01 2 2 5 0 0 அல்லது
2: 01 2 2 7 5 1 1 1
0: அப்படி இல்லைன்னா 0 7 6 0 4 7 102 6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கு எங்களுக்கு

0: செய்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்ற செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் சில மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நுவரெலியா, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமு பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அத்துடன் காலி மாவட்டத்தின் நாகோட, களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்த நுவர, கண்டி மாவட்டத்தின் பஸ்பாக கோரலை, கேகாலை மாவட்டத்தின் தெரணியகல, ரத்னபுரி மாவட்டத்தின் பால்மடுல, ரத்னபுரி, குருவிட்ட, நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பரந்தன் வீதியில் வீதி சோதனை கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்க முற்பட்ட 5 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தின் உரிமைகளை பரிசோதித்த போது புவியியல் மதிப்பீடு மற்றும் சுரங்க பணியகத்தினால் வழங்கப்பட்ட மணல் போக்குவரத்து உரிமத்தில் உத்தியோகத்தர்கள் கையொப்பம் விடுவதை தடுப்பதற்காகவே லஞ்சம் கொடுக்க முயன்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வவுனியா, ராமநாதபுரம், தர்மபுரம், ஆனந்தபுரம் மற்றும் புலோலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 21 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை
1: முன்னெடுத்துள்ளனர்.
2: அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரதை நோக்காக கொண்டு பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் பங்கேற்பதற்கு ஈரான் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரியான முசேன் ரைசி கட்டார் மத்தியஸ்தர்கள் ஊடாக நிபந்தனைகளை வெள்ளை மாளிகைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவருதல், முடக்கப்பட்ட ஈரானியின் சொத்துக்களை விடுவித்தல், ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை தடைகளை நீக்குதல் ஆகியன குறித்த நிபந்தனைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவுக்கு 7 நிபந்தனைகளை ஈரான் விதித்துள்ளது. அதோடு போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமானால் ஈரானின் உரிமைகளையும் நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. நமது அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: நிமிர்ந்த நடை

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கப்பல்ஸ் கடையில் அதிகமாக சண்டை வர்றதுக்கான காரணம் என்ன, இல்லை யார் அதிகமாக சண்டை போடுறது, இல்லை யார் சண்டையை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதும், யார் இந்த சண்டையை முடிச்சு வைப்பாங்க, யார் முதல்ல மன்னிப்பு கேட்பாங்க, யார் சமாதானப்படுத்த வருவாங்க, அதே மாதிரி அப்படி சமாதானப்படுத்திட்டா யார் முதல்ல சமாதானம் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி விடயங்களை தான் கேட்டிருந்தோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்பிரம் மேற்கொள்ளுங்க 0312-275-0001 அல்லது 0312-275-111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு
3: அல்லது எங்களோட ஃபேஸ்புக் பக்கமும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.
2: சரி, இப்ப வந்திருக்கிறது யார்?
3: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க என்ன?
2: ஓ, நீங்க அனுப்பின பருத்தி துறை வடையை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். சொல்லுங்க.
4: நல்ல தலைப்புண்டாங்க.
2: அதான் ஒரு ஜாலியா பம்பலா இருக்கும் தானே, அதான் இப்படி தலைப்புண்டு கேட்டாங்க. சொல்லுங்க.
4: நாம
2: எப்படி அருள்மொழி, நாமளும் அப்படிதானா?
3: சமாதானம்
2: பகிர்ந்து கொள்ளுங்க.

0: நேயர்களின் கருத்து மேடை. கருத்து மேடை.
1: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. பல வீட்டுகள்ல இன்னைக்கு ஒரே குதூகலமா இருக்க போது இந்த சண்டை. நிறைய பேர் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க போறாங்க, கேட்டுட்டு இருக்க போறாங்க. இதை வச்சே கூட வீட்டுல சண்டை வரலாம். இந்த மாதிரி சண்டைகளை எல்லாம் தவிர்த்து கொண்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0-1-2-875-00 அல்லது 0-1-2-875-11 அப்படிங்கிற இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா 0-7-6-0-4-7-2-6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தோட இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக்கோட கூட இணைந்து கொள்ளலாம்.
2: இப்போ எங்க கூட பேச வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம் வணக்கம். யார் இது?
3: நான் தேவி அக்கா.
1: தேவி எங்க இருந்து பேசுறீங்க?
3: நீங்க
1: எப்படியாவது ஒரு சண்டை போட்டே ஆகணும், ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு சின்ன காரணத்தை வச்சு சண்டை விட ஆரம்பிப்பீங்க. என்னத்த சொல்லி ஆரம்பிப்பீங்க? பெண்களுக்கு ஒரு பெரிய பரந்த மனசு தான், பெண்களே வந்து ஒத்துக்கிறீங்க பாருங்க, அத பாராட்டணும்.
3: எதிர்பார்த்த
1: மாதிரி எல்லாரும் ஆண்கள் தான் சொல்லுவாங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா பெண்களே வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு.
2: இல்ல கொஞ்சம் கஷ்டமா இல்ல, ஏன்னு சொன்னா சில சமயங்கள்ல நாங்களுமே கூட அப்படித்தானே.
1: அதான் சரி, ஓகே. நீங்களும் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து மின்னது கொண்டு இருக்கிற நேரத்தில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 நேயர்களின் கருத்து மேடை கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: பிள்ளனானா
2: சொல்லுபிலாசன்
1: செல்ல கவலைத்தான்.
2: ஏன் கவலைப்படுற?
1: சரியான கவலை இருந்தாலும் உங்களுக்கு செல்லத்தானே ஒண்ணும். நானா
2: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவே?
1: பிள்ளனானா நான் வெளிநாடு போக போறேன். நானா ஐத்தான் செல்ல வந்தேன் உங்களுக்கு.
2: அபிலாசன், இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
1: அப்ப
2: இன்னைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வந்து உங்க கதைய சொல்லிட்டு போவனப்பா மக்களுக்கு.
0: அபிலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்து இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பல் கடையில சண்டை வரும்போது அதுக்கான காரணம் என்னவா இருக்கும், இல்ல என்ன காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காரணங்கள்லாம் தாண்டி சமாதானமாகும் போது யாரு வந்து முதல்ல வந்து சமாதானப்படுத்துவாங்க, இல்ல சமாதானப்படுத்தும் போது யாரு சமாதானம் ஆவாங்க அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்கோம். சோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.
3: பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கம் 01127 501 கதைப்பட 01127 501
2: சோ இப்ப வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாக்க போறோம். வணக்கம்.
4: நீங்கள் இருவரும் மிக சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறீர்கள். உங்களுடைய நேயர்களோடு பேசுகின்ற அந்த அலாவுஜாவி பேசுகின்ற அந்த உரையாடல் மிக சிறப்பாக இருக்கிறது. உங்க இருவருக்கும் அன்பான பாராட்டுகள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப கருத்து சொல்லுங்க.
4: எந்த பிரச்சனையும் சமூக சுதமாக ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு சரியான ஒரு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையான முடிவுகளை எடுக்காததுதான் பிரச்சனைகளுக்கான மூல காரணம் இல்லையா? அப்போது பெண்கள் ஒரு பிரச்சனையை இன்னொரு பிரச்சனையை உண்டாக்குவது போல்தான் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்விகளை கேட்டு கேட்டு அந்த பிரச்சனைகளை தூண்டுவதுதான் பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிறது. பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கு அவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து.
3: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
4: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. சரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்க ஒரு பிரச்சனைய எப்பயாவது முடிச்சிடலாம், இந்த பிரச்சனை ஒன்று வரும், ஒரு சண்டை ஒன்று வரும், ஒரு கருத்து முரண்பாடுகள் வரும், இதை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது யாராவது ஒருத்தர் இதை முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஸோ இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி போனோம்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, இதுல வந்து ஆண்களா பெண்களா வந்து அதிகமா இந்த வேலையை பாக்குறது அப்படிங்கறதையும் இதுக்குள்ள வந்து சமாதானப்படுத்திட்டு நம்ம போயிருவோம், சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது யாரும் அப்படிங்கிறது மாதிரியான விடயங்களை பத்தி தான் நம்ம கேட்டிருக்கோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. 01127 501 அல்லது 01127 511 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா 07604 7126 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினுடாக இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு ஃபேஸ்புக்கினுடாக கூட இணைந்து கொள்ளலாம். ஸோ இந்த கருத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் வரும்போது நான்லாம் இந்த மாதிரி சண்டைலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் டக்குன்னு இப்போ காலையிலே எழுந்ததுமே ஐயோ சண்டையே இல்லாமல் இருந்தும் இவங்க ஒரு சண்டை ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டையை போடாமல் என்ன பண்ணுவோம், டக்குன்னு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரியான விடயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கால் மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க அப்படின்னு. வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிடாதீங்க. வாட்ஸ்அப்பினூடாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தவங்க இணைந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எட்டியாந்தொட்டையிலேருந்து வந்திருக்காங்க சரோஜினி. நல்ல ஒரு தலைப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கருத்து வீட்டில் சண்டை வர காரணம் ஆண்கள்
3: தான்,
2: ஆனால் பட் மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் பெண்கள். சரியா? அவங்க தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டையை சமாதானப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்களால் தான் சண்டை வருது, ஆனால் பெண்கள் தான் அதை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட கருத்தாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் கேட்டுட்டு இருக்க நேரம் இப்போது சரியாக 9:40.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: பாடகர் சுகிந்தர் சிங்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு கேட்டிருந்தோம். சில நேரம் இந்த தலைப்புகளை வச்சே வந்து பாத்தீங்கன்னா சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்றைய தினம். ஆனா ஒண்ணு அதுக்கு வந்து சமூகம் பொறுப்பாக முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய தினம் கேட்டிருந்தோம் இந்த தம்பதியருக்கு இடையில கப்பல்ஸ் கடையில சண்டை வர்றதுக்கு யாரு காரணம், என்ன மாதிரியான காரணங்களோடாக சண்டைகள் வருது அப்படிங்கறத கேட்டிருந்தோம். யாரு சமாதானப்படுத்த போது சமாதானமாகிறா, யார் சமாதானமாகிறா இல்ல அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்கோம். நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க அழைப்பினூடாக. வணக்கம்.
3: வணக்கம்.
4: பின்வாங்கி இருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் சிலத போட்டு குழம்பு பண்ணுவாங்க பெண்கள் தான்
2: அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா?
4: ஆமா சார்.
2: சரி சரி, உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி.
4: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. ஸோ இறுதியாக வந்து இமானுவேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.

0: பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பல்ஸ் கடையில் சண்டை வரும்போது சில நேரம் சண்டையிலேருந்து சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனதுக்கு அப்புறம் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க பெண்கள். அது எப்படி நம்ம சமாதானமானது சொல்லிடுறது அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் ரொம்ப பாவம், இவன் சமாதானம் ஆயிட்டானா இல்லையாங்கிற கன்ஃபியூஷன்லேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சண்டை வரும்போது எல்லாருமே வந்து சண்டை போடுவாங்க, கருத்து முரண்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். இதுல ஆண்கள் தான் தப்பு, பெண்கள் தான் தப்புன்ட்டு இல்ல, எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் எல்லா மாதிரியான பிரச்சனைகளும் வராம தவிர்த்துக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தோட இன்றைய தினம் என்ன பண்ண போறோம், நிகழ்ச்சியை முடிச்சுக்க போறோம்.
1: நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்று செல்லும் நாங்க
0: என்ன உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ்,
1: நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நேரம் காலை 10 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் நிலவும் தீவிர தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை காரணமாக பல பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. கடந்த சில மணித்தியாலங்களில் அதிகபட்சமான மழை வீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் மாலிபுட பகுதியில் பதிவாகியுள்ளது. அந்த மழை வீழ்ச்சியானது 103.5 மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது. காலி மாவட்டத்தின் தெல்வல தேயிலை தோட்ட பகுதியில் 93.5 மில்லிமீட்டரும் குருதியா பொது தேயிலை தோட்ட பகுதியில் 87.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் நேபுட பகுதியில் 83 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பலத்த மழை மற்றும் இடிமின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஈரான் தனது முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு பேரவை செயலாளர் மொஹசென் ரிசாயி இதனை தெரிவித்துள்ளார். கட்டார மத்தியஸ்தராக செயல்பட்டு ஈரான் முன்வைத்த நிபந்தனைகளை அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாகவும் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் ரிசாயி குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டுவருதல், முடக்கப்பட்டுள்ள ஈரானின் நிதியை விடுவித்தல் மற்றும் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவருதல் ஆகியவை முக்கிய நிபந்தனைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. ஈரானின் இறையாண்மையை ஏற்றுக்கொள்வது மற்றும் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்டுவது தொடர்பிலும் ஈரான் வலியுறுத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

டெய்லி அப்பன்னு சொல்லிக் கொண்டு ஈகாத அபிலாஷன், காலம் சரி போற நேரம் சரி பார்த்து கொண்டிரு. என்னத்தை பார்க்க, இதே தானே வருஷம் வருஷம் வருஷம் சொல்லிக்கொண்டே நடக்காது. நடக்கும்.

0: நடக்காம இந்த வேலை இல்லை. நாம் என்னத்துக்கு கோவில் குளம் கடவுண்டு எல்லாம் கும்பிட போற என்னத்துக்கு? ரிட்டர்ன் ஒன்று கொடுக்கத்தான் ஈகிம். ஆரம்பத்துல நல்லா தாய்க்கும், போக போ விளங்கும். அது மாய்த்தான் என்ன செய்ய? அபிலாஷன் தெளிவா என்னத்த தெளிவரிக்க? வருஷமும் முடிய போகுது, இன்னும் ரெண்டு மூணு மாசம் தாய்க்கு, அதுக்குள்ள ஒரு கேம் உண்டு அமைக்கப்பாரு. இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு போயிட்டு ரோட்ல சர்வத் கடை ஒன்று போடு, தனியா பிசினஸ் ஒன்று செய், இப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா பாலா போன மனசு நம்பி நம்பி ஏமாறுது. பாப்பம், ரசம் வைக்க இல்லாட்டி கூட விஷத்தையாவது வைப்போம், சரி வராது. பாப்பமே அன்னைக்கு ஒரு கால தத்துவம் பேச்சப்பட அதுக்கு ஏதாவது சொல்லுவான்.
1: மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. ஐயோ ஐயோ, இதெல்லாம் பாட்டு தான் அப்பா, உண்மையில
0: அவனோட
1: நல்ல நிலைமையில வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு வழியே நீ பாத்துக்கோவன்.
0: அது தேவைப்பட அமைக்கணும்.
1: என்ன விளக்கமா சொல்லு, என்ன செய்ய போற, எங்க போற, என்ன ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லப்பா.
0: கிட்டத்தட்ட நானா உங்களோட 40 வருஷம்
1: இப்ப அதே யாரு கேளுங்களே,
0: அதுல வந்து அந்த குறுக்கு முறுக்கு மறுக்கு பிறகு வலி எல்லாம் பாட்டு மேஞ்சாச்சு. அதனால நீங்க தான் நினைக்கணும் அபிலாஷனுக்கு என்ன செய்யணும். சரி, நினைக்க மாட்டேன் சொல்லி கட்டேசி நீர கோட்டை
1: உனக்கு எத்தனையோ வழிமுறையை காட்டின
0: காட்டியாச்சு.
1: எப்பவோ வேலையில தேடி தந்த
0: தந்தாச்சு.
1: இன்னைக்கு நீ செய்யாத வேலை என்ன இதுக்கு சொல்லு பாப்போம்.
0: என்ன நானு என்ன செய்யல, எல்லாம் செஞ்சி.
1: ஆனா செய்த வேலை காணுமன்னு நீ முடிஞ்சு போ.
0: கடைசியானா நான் உங்களுக்கு

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: எல்லாத்தையும் சேர்ந்து தெரியாம கடைசியா நினைவுக்கு என்ன படுற கஷ்டத்தெல்லாம் போன் பண்ண கூட போன் ஆஃப் பண்ணி வச்சுப்பேன். அதை மறக்குது. இன்னைக்கு நடந்தது மறந்தமாய் புதிய ஆள் மாதிரியே ஈக்கான். அதே ரோட்ல அதே குறுக்கு வழியில அபிலாஷன் போனா ஒழிய வேற உனக்கு கிடைக்காது. கவனமா தெளிவா அடிக்க பாரு அபிலாஷன். பாப்பம் பாப்பம் இவ்வளவு காலத்துக்கு தான் சொல்லி விளங்கிட்டான். நானா
2: நாட்டுல இப்ப என்ன நிலவரமாடா?
1: ஐயோ சரியான கலவரம் நானா?
2: அதுதான் தேவை. எங்கேயாவது கலவரம் நடக்கணும். அந்த கலவரத்துக்குள்ள நமக்கு என்ன லாபம் படலாம்னு நம்ம மூளை வர்க் பண்ணணும். அரசியல் சகஜம் தான்.
1: சகதி இருந்தால் நாங்க தானே அது சகஜம் தெரியாம சகதியிலே கால வச்சு கொண்டு மேய்ஞ்சு கொண்டு ஈந்தேன்.
2: நின்று கொண்டு இருக்கிற இடம் அது. அதுல இருந்து வெளியில வா.
1: பாப்பம் பாப்பம் ஒரு முயற்சி பண்ணிக்க வெளியே வாங்க
2: போறாலும். அந்த வெயில் இந்த வெயில் மனுஷருக்கு நடந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றேன். இப்ப மழை தண்ணிக்குள்ள நின்று சகதிக்குள்ள நிக்கிறேன்னு சொல்றேன்.
1: நீ தப்பற கட்டே நிமிட முள்ளிக்கு.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அந்த காலத்துல எங்க வாப்பாட காலத்துல வானத்தை பார்த்து டைம் மிஷின், இப்ப பெரிய முள்ளு சின்ன முள்ளு அதுலயும் பெரிய முள் இவன் தான முள்ளு தான், இவ்வளவு மீன் தின்ன ஒரு முள்ளு தொண்டில குத்தி அப்படி ஆகுது. பாப்பம் பாப்பம் இப்ப வெள்ள ரோட்டுக்கே வந்துட்டு மீன் ரோட்டுக்கு வந்து பாப்ப என்ன சரி செய்யறதுக்கு அப்படி
2: உலகம் இல்லாமடாப்ப உந்த பேரும் இந்த பேரும் பேசுறாங்கன்றது உனக்கு தெரிஞ்சதோ இல்லையோ?
1: எல்லாம் தெரியுது, உங்களோட பேரை கொஞ்சம் நல்லா பேசுறான்னு இந்த பேர் ஒரு அமுக்க அமுக்குறான்.
2: பெரிய முள்ளு நான் சின்ன முள்ளு நீ என்று சொல்லி கதைச்சாதான் தான் இன்னைக்கு டிஜிட்டல கொண்டுட்டாங்க. இப்ப நம்மட முள்ளு எல்லாம் விழுந்து போச்சு
1: போச்சு டிஜிட்டல் தான்
2: என்ன. அப்படி காலத்துக்கு காலம் எல்லாம் மாறுது தானியடா.
1: மாறத்தாகணும் நானே என்ன,
2: நீயே மாறாம இருக்கிற
1: என்னன்னா உமாவை உம்மாண்டு தானே கூப்பிடு, 50 வருஷம் கழிச்சு மாமின்னு கூப்பிடல வேணானா?
2: அம்மாண்டு கூப்பிடலாமடா.
1: ஐ தன் மாமின்னு
2: அத ரெண்டு கூப்பிடலாம்.
1: விஜயும்
2: அஜித்தும் சந்திச்சு கார் ரேஸ் ஓடி இருக்கிறாங்க. ஏன் இலங்கையில ஓடி இருக்கலாமே, இந்தியாவில ஓடி இருக்கலாமே, சிங்கப்பூர்ல ஓடி இருக்கலாமே, ஏன் லண்டன்ல ஓடினானு?
1: லண்டன் கொஞ்சம் பெருசு தானே.
2: என்ன
1: லண்டன் டிஜிட்டல் என்ன மாறு டிஜிட்டல் என்ன லண்டன்ல?

0: நேரம் காலை 10:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: லண்டன் டிஜிட்டல் இதுவரைக்கும் போற இடமெல்லாம் டிஜிட்டல் தான், எங்களை தான் பத்தி மிதித்தல் பாப்பம். இலங்கையும் ஒரு நாளைக்கு நாங்க டிஜிட்டல் ஆக்குமி என்று ஊர் சாய்ந்த மருந்து நேரம் நோக்கி வைக்கலன்னு சொன்னா அப்படியாக பழைய கூட்டாளி செத்தவன்
2: ஊருக்கான பெருமை உனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. கஷ்டப்பட்டு போய் அவன் தங்க பதக்கத்தை பெற்றுட்டு வந்திருக்கான். அந்த ஈட்டி
1: எரிஞ்சவன்
2: உனக்கு கேள்விப்பட்டனியோ?
1: கொஞ்சம் கேள்விப்பட்டேன்.
2: நீ கேள்விப்பட்டனியோ?
1: இல்ல, லைட்டா கேள்விப்பட்ட அது விஷயம் தெரியாது. ஈட்டியே நானா உடைக்கிறான் போல்.
2: முக்கியமான விஷயம் அந்த ஈட்டிகளை யாராவது தங்க வச்சிருப்பாங்களா?
1: இல்லையா?
2: அப்ப இது ஒரு ஆக உண்மையில
1: பொறுமதி.

0: தான் எனக்கு இல்ல.
1: இல்ல நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நல்ல மில்ல தான் இப்ப 2 மில்லியன் கேட்டிருக்கிறானாமே.
0: சில நேரங்கள்
1: காசு உடைச்சது அவன் பெரிய ஒரு தைரியத்தை காட்டின அவனுக்கு உலகத்துக்கு அவனை கொண்டு வந்த விஷயத்தை உடைச்சிட்டாங்க சொல்லி சொன்னா நிலைமை எப்படி
0: உடைச்சா உடைஞ்சா நான்
1: இன்னமும் உடைச்சதோ உடைஞ்சதோ ரெண்டும் ஒன்று தானே.
0: ஓ அடுத்த உடைச்சி இருந்தா தப்பு, இதை உடைஞ்சி இருந்தா அது ஒண்ணும் இல்லையே. நானா
1: எரிஞ்சதே எப்படிடா உடையும்?
0: அவன் எரிஞ்சவன் வந்து கையில எடுத்து வருவான். அவன் என்ன பேக்கில போட்டிக்கான், பேக்கில போட மிதிப்புக்காதான்.
1: ஆமா பிளைட்ல வந்து ஏறுற சீட்ல வந்து குத்தி கீட்டி நான் கொண்டது
0: ஒட்டையை குத்தி கொண்டாது இங்க.
1: அப்ப ஜவலிங் இந்த மேல ஏறி பாய்வாங்களடாப்பா தடை ஊஞ்சி அவனு எப்படி கொண்டு வரான் அந்த குச்சிய?
0: நானும் ஜன்னலுக்கு வெளியால போட்டு பாதியே நாங்க பஸ்ல கொண்டாட இல்லையா.
1: என்னத்தை பிடிச்சி
0: அந்த இரும்பு லோரியில எல்லாம் பின்னுக்கு செகப்பு கொடி போட்டு கொண்டாட இல்லையா? அந்த மாதிரி கொண்டறிஞ்சினா இரும்பு கம்பியில எப்படி லோரி வெள்ள கொண்டாடுறான்?
1: குண்டறிஞ்சவன் குண்டை கொண்டு
0: எருமீனா
1: நீ குண்டை கொண்டு போவன்.

0: நேரம் காலை 11 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நிலவும் மழையுடனான வானிலை குறித்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருவதாகவும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இதனிடையே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகமும் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளதனால் இதுகுறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு முதல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதுடன் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டமும் வேகமாக உயர்வடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கடும் பனிமூட்டம் காரணமாக ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிகளில் வாகன போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய கினிகத்தேனை, பிட்டவல, வட்டவல, கொட்டகல, தலவாக்கல, ரதல்ல மற்றும் நானோயா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் வாகன சாரதிகள் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு வாகனத்தை செலுத்துமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை பலத்த காற்றினால் மரங்கள் மற்றும் கிளைகள் முறிந்து மின்கம்பிகள் மீது விழுந்துள்ளதனால் பல பகுதிகளில் மின்சார விநியோகமும் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்தார்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஆண்டின் உலகின் சிறந்த விமான சேவையாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஸ்கைட்ராக்ஸ் உலக விமான சேவை விருது விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸ்கைட்ராக்ஸ் விருதின் 25ஆம் ஆண்டு வரலாற்றில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 6வது முறையாகவும் இந்த விருதினை பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டின் சிறந்த விமான சேவையாக தெரிவான கட்டா ஏர்வேஸ் இம்முறை 2வது இடத்தை பிடித்துள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: குண்ட கொண்டு போயிடுச்சு, இந்த பேக்கிலே குண்ட போட்டுருவான். கவனமாய் இவன் கடைசியா அந்த குண்ட போடுற இடத்துக்கு வந்துட்டான். பரவாயில்ல, பாப்பம் பாப்பம் பாப்பா அபிலாஷ், இது ஒன்று கடைசி சான்ஸ், கேம் ஒன்று அமைக்க பாரு.
2: நாட்டை முன்னேற்றக்கு கதைக்கிறானா, தான் முன்னேறதுக்கு கதைக்கிறானா, இல்லாட்டி இவன் என்ன ஏதாவது மும்பில மாட்டி விடுறதுக்கு யோசிக்கிறானா?
1: அபிலாஷன்
3: நானா?
1: நீ யார்?
3: ஆள் விழுங்கி அபிலாஷன்,
1: அதை தான் விழுங்கிட்டு இருக்கிறேன்.
3: நீ உண்டு என்ன பாடு என்னடா?
1: நம்பி ஏமா,
3: நீ நல்லவனா கிட்டவனா?
1: அது நம்பினங்கிட்டுதான் கேக்குன்னா.
3: நீ ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள மனுஷனா இல்லையா? உனக்கு ஈன இறக்கம் இருக்கா இல்லையா? உனக்கு உண்மையில சுய புத்தி இருக்கா இல்லையா? நீ சொல் புத்திக்காரனா சுய புத்திக்காரனா? இதெல்லாம் இந்த மனசு கேள்வி. அவர்
1: இவ்வளோ இருந்தீங்கடா, நான் இங்கே உட்கார்ந்து பேசி இருந்துக்க மாட்டேன்.
3: அப்ப நீ எந்த கட்சிக்கார?
1: நான் வந்து வேற எல்லாம் கட்சி தான் எனக்கு.
3: என்ன விளங்கியல?
1: இப்ப இந்த முறை நீங்க நல்லா எனக்கு செஞ்சேன்னு சொன்னா அடுத்த முறை உங்களுக்கு ஓட் போடுவேன்.
3: உனக்கு என்னதை செய்யணும்?
1: செஞ்சது
3: போதுமையான
1: போன்று செல்லி போட்டு பின்னுக்கு ஏசிடா, அவன் பாருங்க பேத்துட்டா மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஏசுடு.
3: அப்ப நீ என்ன செய்? சாம்பார் ஒரு சின்னத்தை உருவாக்கு.
1: சாம்பார் என்ன?
3: அதுல அபிலாஷன் என்று சொல்லி நீ நில்லு.
1: சாம்பார் இல்ல,
3: சாம்பார் அது நரியா வந்தா என்ன, புலியா வந்தா பிரச்சனை இல்ல.
1: சாம்பார் என்னை தள்ளி விடத்தான் பாக்குறேன்.
3: ஆரோக்கியமடா, எல்லாத்துக்களையும் எல்லாம் இருக்கு தானேடா. சாம்பார்
1: இருக்கு,
3: எனக்குண்டே ஒரு கொள்கை கிடையாது. இதையும் சாப்பிடலாம், தோசையோட சாப்பிடலாம், இடியப்பத்தோட சாப்பிடலாம், இட்டலியோட சாப்பிடலாம், சப்பாத்தியோட சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் அது பொருந்தும் தானே. ஆனபடியும் உண்டு கொள்கையும் அதுதான். நீ உனக்கு ஒன்று இல்லையே, எவன் தொங்கினாலும் அதுக்கு பின்னு போ தொங்கு.
1: அதுதான் எங்களுக்கு என்ன, நாம இப்படி
3: சாம்பார் டாக்டர் பேரை வச்சிருவேன் உனக்கு.
1: இப்ப சொல்றான் பைத்திய டாக்டர் வேற எனக்கு சொல்றான்.
3: தெரிஞ்ச விஷயம் தானே, சாம்பார் பைத்திய டாக்டர் அபுலாசன்.
1: நீ வாழலாம்
3: இந்த உலகத்துல. உன் கொள்கையும் உன் சின்னமும் நல்லா இருக்குது. சாம்பார்
4: தங்காத

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: கச்சி உண்ட வைக்கணும் பரவாயில்லை. சின்ன தப்பா சாம்பார், உனக்கு என்ன புரியல? சாம்பார், இதே சாம்பாரை கொதிக்க கொதிக்க மசாலா வடையோட அமுக்கி உனக்கு குடுத்தோட நாக்க சுட வச்சு எல்லா பேரும் குழந்தை அலைய விட இல்லைன்னு சென்னா வந்துட்டாங்க.
2: ஒரு தொழில ஒழுங்கா செய்யாத நீ எப்படியடா இந்த நாட்டுக்கு நீ ஒரு தலைவனா? நீ இந்த நாட்டுல மக்களுக்கு ஒரு சேவையை செய்யறவனா? உன்னால முடியும் நினைக்கிற
1: எத்தனை வீட்டுல நான் மகாத்மா காந்திர போட்டோ வச்சு வச்சாயிக்கான் நூல் அவர் இவ்வளவு செஞ்சார்
2: உனக்கு வயசாயிருச்சு, நடக்கிறதுக்கே முடியும்
1: கஷ்டம்
2: விளங்குதா? உனக்கு உண்ட பிராண வாயில தான் இப்ப இயங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நீ ஏன் உண்ட மூக்கு இழுத்து சுவாசிக்கிற நிலைமையில இல்ல? உனக்கு சரத்தை விட்டு கட்ட முடியாம இருக்கிற
1: கஷ்டம்,
2: சேட்டுக்கு பட்டன் போட முடியாம இருக்கிற ஒரு காலத்துல நீ எல்லாம் செய்யக்கூடிய இருந்த, அது மன அளவில் தான் இருக்கக்கூடிய செயல்கள் முடியாது. நீ இதுல இருந்து விலகி போ.
1: எனக்கு
2: வரலாம், உனக்கு வரலாம், உன்னால முடிஞ்சது நேரத்துல தானியடா இதையும் செய்ய.
1: அப்பான் இடத்துல தான் நானா ஈந்தி கால பிடிச்சி இழுக்கிறோட?
2: அது சரி, இனி இழுக்கிறவன் இழுக்க போறவன் போ, போற வயசாயிட்டு போத்துறையிற மாதிரி ஒதுங்கறப்பா.
1: சரி உத விட்டுங்களேன்னா ஒதுங்க ரெண்டா விட்டுவோம். நாங்க ஒதுங்க, எங்களுக்கு கடலோரத்துல ரெண்டு கடலை கரத்தைய வச்சு அதா தினம் வாசனாமனு செய்யலும்.
2: சொல்றியடா நீ
1: இல்லை, ஆனா உங்களோட இருக்கிறவன தூக்கி வைக்கணும், வளர விடோடும் சொல்லி எங்க உங்களுக்கு ஒரு ஐடியா ஈக்கா?
2: எனக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்குது, ஆனா எந்த புத்தியிலயோ உண்ட புத்தியிலயோ இங்க இயங்கல. அவனவன் அவனுக்கு விருப்பமான விஷயத்த ஒரு இதுக்கு தானே, அதாவது வந்து இந்த சுயமரியாதைன்னு சொல்றாங்களே,
1: இருக்கானா
2: சுதந்திரம் என்று சொல்றாங்களே, சுதந்திரமா சுதந்திரமா
1: சுகவரம்,
2: சரியா? இதுகளெல்லாம் அவனவனுக்கு இருக்குதானே, அதுல நான்
1: தலையிடப்படாதேடா.
2: விஷயத்தை நான் எடுக்க முடியாது,
1: கஷ்டம் இல்லை,
2: எந்த சம்பளத்தை நீ எடுக்க முடியாது,
1: கஷ்டம்.
2: அதனால இதெல்லாம் உண்ட பொறுப்பு தானே, அது என்னட்ட வர்ற?
1: ஆயிட்டாயிட்டா என்ன செய்யணும்?
2: அப்படி சொன்னா இப்படி என்ற, இப்படி சொன்னா மேலும் சாம்பார்
1: எல்லாம் சென்னது உண்மைதான், என்ன சம்பளத்தை கொடுக்க கொடுக்கல, இந்த செலவுக்கு வச்சுக்கொண்டு கொடுக்க இயலும், அது கொடுக்கதே இல்லை.
2: மாசக்கணக்கு முடிஞ்ச உடனே அவன் கொப்பியை தந்து உன்னிட்ட வர்ற காசை அவனே எடுத்துக்கிறான். பெரிய டிப்டப்பா நீ கொடுத்து கொண்டிருக்கிற உனக்கு வேலை, இது எவ்வளவு காலத்துக்கு நீ இதை செய்து கொண்டிருக்க போற?
3: Yeah.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: எவ்வளவுதான் பேசினாலும் திருந்த மாட்டான் அபிலாஷ், உனக்கு தெரியும் தானே. அவன் மறந்துட்டான், மாளிகாவத்த பெட்டி கடையில பெட்டி ஸ்டாப்பிட்டதை அவன் மறந்துட்டான். பரவாயில்ல, எவ்வளவு எழுந்தாச்சு, ஊடு காணி பொண்டாட்டி புள்ள குட்டி நகையெல்லாம் இவனை நம்பி நம்பி நம்பி நம்பி அடகு வச்சு எத்தனை பொலிஸ் எத்தனை கோட் இதெல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனா உண்ட செல்வான் முள்ள முள்ளால எடுக்கணும்னு சொல்லி இவனை வச்சு பப்ளிசிட்டி ஆகணும். பப்ளிசிட்டின்றது இவன் எங்க திரும்பி பார்த்தாலும் ஹால் விழுங்கி ஹபுள் ஆசன் அப்படின்ற ஒரு பேர் வரணும். அது எனக்கு எடுக்க கஷ்டம். இவனை முதுமையிலே எழுதி பேய்த்து அதுல இருந்து தலையில பெயின் பார்த்து பெயினை கொண்டு நாங்க தலையில நின்று கைய காட்டுறோம். நானா செல்ல ஐயோ
2: உங்களுக்கு
1: ஆயுசு 350 நானா
2: ஐயோ எனக்கு 98 காணுமடா.
1: இல்ல இனியனா 350 இருக்கணும் இருப்பீங்க, 450 இருப்பீங்க, 350 பெரிய.
2: சரி கொஞ்சம் பொறுவாரம், இப்ப பிள்ளை காலம் இருக்கணும் சொல்லி ஏன் என்ன நீ இப்ப இழுத்து வச்சேன் நிக்கிற சொல்லு.
1: இல்ல நீங்க இருந்து நான் பெரிய பதவியில இருந்து நீங்க நடந்து வார பாக்க எனக்கு ஒரு ஆசைப்பட்டு 6 பேர்
2: இருக்க போறேன். பதவி ஆசை வந்து
1: வந்துட்டு வந்துட்டு நான்
2: உண்ட பேரை தனித்துவமாக்கணும் நீ நினைக்கிற
1: நினைக்கிறேன். அபிலாஷன் இருந்த இடத்துல எல்லாம் வித்து தான் இப்ப ஒவ்வொரு இடத்துல தான் மாளிகா வத்தினா
2: மாளிகா வத்த ஊர் ஊர் ஊர் சொந்த ஊர்
1: எந்த ஊர் மாவன் இல்லைனா
2: மாவன் நல்ல
1: மாவன பணாவத்தை
2: போடுறியா
1: பேரை போடு கவிஞனா இருக்கணுமே பேரை போட கவிஞனா எப்படி போடுறேன்
2: நீ அடே கவிஞர் வார்த்தையா வரும் ரெண்டு கவிதையா சொல்லு பாப்போம்
1: கேப்போம். இந்த காசு வாங்க போனே
2: பாட்டுடா
1: கவிஞனா உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம். இதுல பில்லாக்கு என்ன வார்த்தை
2: பாட்டுகளா சொல்லி இருக்கிறார் பழைய பாட்டுகளை கவிதை என்ன தெரியும் தானே
1: அழகான தொங்கட்டா உனக்காக நான் தூக்குல தொங்கட்டா நான் வேற யாரும் பாக்கட்டுமா
2: யாருக்கு
1: என்ன கவிதை குட்டியில அப்படி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பொடி மார்க் அடிபட்டவே எழுதுவாங்க
2: கழுத்துல கயிறு போட்டு தொங்குறத ஒரு கவிதையா எடுப்பாங்கன்னு நீ நினைக்கிற
1: அங்கே இல்ல தான் பிள்ளை விடுறீங்க உடனே அதுக்கு அவ வேணா சொல்லாம செல்றான் அப்ப நான் வேறொரு ஆளை பாக்கட்டும் கவிஞன்
2: அதாவது மரபு கவிதை
1: மரபு கவிதை
2: வீர கவிதை
1: வீர கவிதை உன் வாளும் என் விழியும் சந்தித்தால்
2: உன் வாளும் என்ன குரங்கா
1: கண்ணதாசன் பேரோட பெஞ்சல் உன் விழியும் உன் கண்வள்
2: உன் விழி சரி ஓகே
1: நான் வெற்றி ஏண்ட வாழும் உன் விழியும் என் வாழும்
2: சரி சரி சரி சரி சரி
1: சந்தித்தால்
2: ரெண்டு பேரும் உண்டு
1: சந்தித்தா அது கிளியும்
2: எது கிளியும்
1: கண்ணு கை கால கிளி
2: சரி சரி சரி
1: என் பேர் பொங்கு
2: யாயும் நியாயும் யாரா ஹியரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அறிந்தும் செம்புல பேர் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தான் கிளந்தது எப்படியா கவிதை
1: இல்ல கடைசி இடத்துல நீங்க திருப்பிட்டீங்க செம்புல நீர் கட காலை கடனுக்கு செம்பு எடுத்தாலே
2: போவானு கவிஞனா வரப்போறதும் இல்ல நீ கலைஞரும் இல்ல
1: சொல்ல பாரு நான் சொன்ன செம்பெல்லாம் கவிதையில வரப்படா ஞானும் மூஞ்சும்னா தெலுங்கு கவிதை இங்க தெலுங்கு இல்லே ஞானும் செம்பெடுத்து போல ஐயோ தெலுங்கா

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 21ஆம் திகதி தெலிஜாவலை ராயல் மகாவித்யாலயம் அக்குரச பாதுகாப்பான பயணத்திற்கு.
4: கவிதையை பார், சரியா கொண்டு வந்துட்டான். இதுல எனக்கு போவேலும். இத வச்சே இவனு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லினா கவிஞன் ஆவி மாவனல்ல கவிஞன் அபிலாஷன் செல்லி வாரத்துக்கு சரியான இடத்துல வந்துட்டேன். கதக்கா புட்டிக்கு ஆடும். இவனுக்கு தானே தமிழ் எல்லாம் நல்லா தெரியும் தானே. அவன தமிழ களவெடுத்து கேம் ஒன்று அமைக்கோடும். நல்லதான் சென்ன. என்ன சென்னும் என்ன மட்டும்
5: சென்னான் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பது கண்டது மொழியுமோ பையிலியது கெளிய நட்பின் தெய்வம். இந்த கவிதைகள் எல்லாம்
4: இது வந்து இந்த காமினி போகின்ற பேசின வசனம்.
5: எங்களோட படுக்கையில் புறம் மக்கள் போக்கும் இறங்க புகழிடம் இல்லை. கேள்விப்பட்டியா?
4: இப்ப கன்னடத்தில்
5: அழுதில்லார் அவர்கோர் கல்லறி இல்லை.
4: என்ன வாடம் பொண்டாட்டிய காணம். நான் இது இப்ப நீங்க செல்றதும் கன்னட தெலுங்கு தானே. இது விலங்காய மக்கள்.
5: நீ விளையாட்ட கதைக்கிறேடா. ஞானமும் அறிவும் இருந்தால் தானடாப்பா நீ முன்னுக்கு வரலாம்.
4: இப்படி சைலன்ஸா செல்ல உங்களுக்கு விஷயம் நீக்கித்தான்.
5: என்னட்ட விஷயம் இல்ல. நான் ஏற்கனவே அது கழுதுகளை படிச்சதான் இவ்வளவு நேரம் சொன்னது. அது கூட என்று நீ நினைக்கிறீ. அதுதான்டா என்ற நிலைமை. நான் ஒரு நாளும் மற்றும் என்று சொல்ல மாட்டேன்.
4: இப்ப நீங்க சின்ன கடைசி காலத்துல பாயில புரண்டு சொன்னீங்க தானே. பாயில
5: புழுதி படுக்கையில் புறந்தைய மக்கட்கு போற்றும் இறங்க புகழிடம் இல்லை.
4: இது வந்து நானா சாதாரணமான ஆக்கள்களுக்கு புரியாய்
5: புரியாது.
4: இப்ப நான் தானே சொல்லணும். வெள்ளை காட்டி பாயில புரண்டு படுத்தா கல்லறை சில்றைங்கிற காம்பரை ஊட்டு காம்பரைய நீ பெருசாக மூணு தட்டாட்டி கேளும். அத நான் அந்த மாதிரி சொல்லணும்.
5: திருக்குறளும் விளக்கமும் நான் சொல்றது உண்டு, நீ சொல்ற விளக்கம்
4: என்னன்னா
5: இல்ல இல்ல
4: திருக்குறள் சில்ற என்னன்னா
5: திருக்குறள் என்றது விடாப மரியாதைக்குரிய குறள்.
4: குறள் என்ன
5: அதாவது வந்து இப்ப உன்ன அபுலாசன் என்றதுக்கும் திரு அபுலாசன் அதே மாதிரி குறளுக்கு மரியாதைப்படுத்தினால் திருக்குறள்.
4: திரு அபுலாஷன் நல்ல ஆகிக்கும். இது நீங்க கடைசியில தெரு அபுலாஷன் ஆக மாட்டீங்க.
5: அது நீ ஆக்கி கொண்டது.
4: ஐயோ தெருவுல விட்டாலும் நோனாவர் மாத்திரு நீ மேட்ட அத்தப்பாய பின்ன சொல்லி பிச்சாவது. ஐயோட்டு நான் கவிஞர்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: நிறைய வேலைகள் செஞ்சாச்சு, சரிப்படை இல்ல. ஆனா இப்ப இந்த கவிஞர் ஒரு புகழ் வரக்குள்ள நானா போற போறேன்னா கவிஞரே கவிஞரே புலவரே புலவர்னு கூப்பிடுறாங்க. நானா
2: அடே பத்து விஷயத்த செய்யகளை ஒன்றுதானா தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி நீ திடீரென்று ஒரு பிரபல ராகிக்கல, அது உனக்கு ஒரு தனித்துவம்
1: தானே. இப்ப இந்த சிறந்த கவிதை போட்டி ஒன்று வந்திருக்காம் நானா.
2: சரி இப்ப உண்மையில நான் உன்னோட ஒரு விஷயத்த கேட்கவே
1: கேள்வி.
2: இந்த புரவலர்ன்ற பேரு நீயா வச்சதா இல்லாட்டி வாங்கினதா?
1: நானா இப்ப அப்படி தானே நானா பேரோல் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் சில்லறானு தான் நானா.
2: ஓ
1: அது மாதிரி பேரேண்ட அவண்ட பேரேண்ட வேலைன்னு கூட்டாளி தான் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது. தானா வார புள்ளபர சொல்லி கேட்டு வாங்கல நானா.
2: அப்ப அவனுக்கு நீ காசை கொடுத்து அதை வாங்கி நீ சொல்ற மாதிரி நீ செய்ய.
1: வெளியே சொல்ல வேணா பாதிதான் மத்தெல்லாம் நான் தான் பொதுவா.
2: சரி சரி அது பிரச்சனை இல்ல. ஏதோ ஒரு வகையில திறமை புரவலர் என்ற பேர்ல வருது தானே. நாம பாக்கணும்
1: கூட்டு வாசல்ல கேட்ல போட்டு பார்த்தா நாய்கள் ஜாக்கிரதை. அது மனிதனுக்கு செல்லிக்கா நாய்க்கு செல்லிக்கா யாருக்கு தெரியும்?
2: நாய்க்கு வாசிக்க தெரியாதே.
1: ஒருவேளை வாசிச்சு அதிர மொழியில வந்து நினைக்குமே வாய்ப்பிக்கே. நானும்
2: இருக்கலாம் இருக்கலாம், இப்ப எதுவும் நடக்கலாம்
1: நடக்கலாம். அதனால இந்த கவிதை போட்டியோருக்கு கவிதை எழுதிக்கனா இது சரிவருமானு கொஞ்சம் சொல்லுங்க.
2: சொல்லுவாப்போம்.
1: சின்ன வயசில் உனக்கு வந்த போலியோ இன்னும் உன்னை விட்டு போவலியோ? ஒருவேளை நீ குடிச்ச மாத்திரை தொண்டைக்குள்ள போவலியோ? போன மாத்திரையும் ஒருவேளை போலியோ?
2: தயவு செய்து அபிலாசன் உண்ட நட்பு நீடிக்கணும். இந்த கவிதையை மறந்துடு. இது கவிதையில இதோட சொல்ல முடியாத
1: யோசிச்சு பாருங்க.
2: மருந்து சம்பந்தமா கிடைப்பானாடா, மருத்துவத்தை சம்பந்தமா கிடைப்பானாடா?
1: கவிதையில மருத்துவம் வரும் தான்.
2: இயற்கையை வச்சு பேச வேணும், ஒரு நல்ல காதல வச்சு பேச வேணும், ஒரு வீரத்தை வச்சு பேச வேணும்.
1: சின்ன காதலும்
2: வேணாம், பெரிய காதலும் வேணாம், நல்ல காதல சொல்லு. ஆனா இப்ப நீ

0: அர்ஜுன், உன் பாதம் பட்ட இடம் நான் சாதம் போட்டு சாப்பிடவா.
1: முதலோடு தட்ட வாங்கி கொடுடா. என்ன கவிதை எழுதுறீங்க? உலக கவிதை சரி வரா?
0: சரி வர.
1: தயவு செய்து இசை சம்பந்தம்
0: அந்த சின்ன வயசு போலியோ அதுவும் சரி வர.
1: சின்ன வயசு வரும் அதே ஏற்றுக்கிற. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேத்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? அதெல்லாம் முடிஞ்சு இப்ப அப்புறம் இந்த சின்ன வீட கொண்டு வர
0: சரி வராது இல்லையா?
1: அந்த இந்த வேலை வேணாம். நீ வந்து வளமையா உள்ள பத்து பையனோட செஞ்சுட்டு சும்மா இதெல்லாம் உனக்கு புதவலரா?
0: புறக்கணிக்க
1: மெதுவா நடக்கிற ஆமையை தான் கொண்டு வராங்க.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இரண்டாயிரத்து 2026 ஆண்டு கவிதை போட்டி அரங்கில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த முதலாவது

0: கவிதை 10 லட்சம் பரிசை தட்டி செல்லும் அந்த முதல் கவிதையை இப்போது நீங்கள் கேட்கலாம். சின்ன வயதில் உனக்கு வந்த போலியோ, இன்னும் உன்னை விட்டு போகலையோ, நீ குடிச்ச மாத்திரை தொண்டைக்குள்ள போகலையோ, போன மாத்திரை சில வேளை போலியோ. ஆஹா, அழகான கவிதை! இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் 10 லட்சத்தை பெறும் அந்த அதிர்ஷ்டசாலி கவிஞர், கவி உலக சக்கரவர்த்தி பில்லா.
1: ஐயோ, பண்ண அநியாயத்தை பாரு, இந்த கவிதைக்கு பில்லாவாமே கவி உலக சக்கரவர்த்தி. மோசம் சரி மோசம் பியார்க்கா மோசம் அடிப்பட்டேன், இதை விட மாட்டேன். கலைஞனின் சொத்த கலவெடுத்த பில்லா கோல் பண்ண போன பண்ணுவான் வீட்டுக்கு சரி போனி. இப்போ கவிதையை கலவெடுத்து வந்த மாதிரி எனக்கு போடி ஓட்டு தான் சின்ன கடை போடி ஓட்டு கோல் பண்ணி பாப்பா எதுக்கு முதல்ல அதனால. ஹலோ ஹலோ பேசிட்டா பிள்ளாரா, இது நியாயமா?
2: அது ஒரு நாளும் நியாயமே இல்ல.
1: இது தர்மமா?
2: ஒரு நாளும் தர்மமே இல்ல.
1: மனுஷத்தன்மைக்கா?
2: மனுஷத்தன்மை இருந்தா இப்படி எல்லாம் உலகம் சுத்துமா?
1: நானா இப்ப கூட கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு தானே,
2: அதுல நான் உனக்கு கொஞ்சம் கூட தரமாட்டேன்னு சொன்னேனே.
1: ஐயா, அது எப்படி கிடைச்சிச்சு? நானா
2: கையில தான் தந்தாங்க.
1: அது இல்ல, நானே என்னத்துக்கு கிடைச்சிச்சு?
2: எந்த இதுக்கடா அந்த நீ உனக்கு எழுதி தருவாங்களே, நீ ஒரு நாள்
1: மனிதனுக்கு
2: ஒவ்வொரு நாளும் மெழுகு தரணும்னு இல்லையா?
1: அது
2: ஒரு நாளும் எனக்கும் அவன் எழுதினா
1: போலியோ என்ன வயசில் போலியோ உனக்கு வந்து அதே என்ன கவிதை நானா
2: உனக்கு இந்த போலியோ
1: எவ்வளோ கஷ்டப்பட்டுடா எழுத கவிதை.

பொருளாதாரமோ பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 7 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரி

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கத்தால் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் சத்தியம். நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து 12 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை. கடந்த 24 மணித்தியாளங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் மாலிபோடு பிரதேசத்தில் பதிவு. தேசிய மக்கள் சக்தியின் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாற்றி மக்கள் பேரணி இன்று மாத்திரையில். 3 நிபந்தனைகளுடன் மீண்டும் அமெரிக்காவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது ஈரான். பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இலங்கை மகளிரணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். நிலவும் மழையுடனான வானிலை குறித்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருவதாகவும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளரும் ஊடகப் பேச்சாளருமான பிரதீப் கொடிபிலி தெரிவித்துள்ளார். இதனிடையே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகமும் நாட்டின் 12 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளதனால் இதுகுறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதற்கமைய நுவரெலியா, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை மற்றும் ரத்தினபுரிய மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண் சரிவு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் அமகமோ பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் காலி மாவட்டத்தின் நாகுட, களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்து நுவர, கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகே கோரல, கேகாலி மாவட்டத்தின் தரணியகல, ரத்தினபுரி மாவட்டத்தின் பல்மடுல்ல, ரத்தினபுரி, குருவிட்டு, நிவிதிகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மக்களுக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தும். இதேபோல நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு முதல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதுடன் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டமும் வேகமாக உயர்வடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கடும் பனிமூட்டம் காரணமாக ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிகளில் வாகன போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. கிரிகத்தேன, பிட்டவல, வட்டவல, கொடகல, தலவாக்கலை, ரதல்ல மற்றும் நானோயா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் வாகன சாரதிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு வேகத்தை குறைத்து வாகனங்களுக்கு இடையில் போதிய இடைவெளியை பேணி பயணிக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். இதேவேளை பலத்த காற்றினால் மரங்கள் மற்றும் கிளைகள் முறிந்து மின்கம்பிகள் மீது வீழ்ந்துள்ளதனால் பல பகுதிகளில் மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனிடையே நிலவும் மழையுடனான வானிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனிடையே வங்காள விரிகுடாவின் அந்தமான் கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில நாட்களில் வலுவடையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மீனவர்கள் மற்றும் கடல் சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவதானத்துடன் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாளத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் கடல் அலைகள் 2 முதல் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கேகாலை மாலிபோடு பகுதியில் கடந்த சில மணி நேரங்களில் 103.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலி, களுத்துறை உள்ளிட்ட பகுதிகளும் 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவான பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் பொதுமக்கள் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. மகாவலி கங்கையை அண்டிய தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகாவலி கங்கையின் மேல் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்துள்ள பலத்த மழை காரணமாக பஸ்பாகே கோரல பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் இந்த வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மகாவலி கங்கை கரையில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்மட்டம் அதிகரித்தால் உடனடியாக தாழ்நில பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதே நேரம் கழுகங்கையின் குடாகங்கா துணையாற்று பகுதிக்கும் குறித்த திணைக்களம் வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது இன்று காலை 9:30 முதல் நாளை காலை 9:30 வரை அமுலில் இருக்கும். இதன்படி புலத்சிங்கல, மதுராவல மற்றும் பாலிந்துநுவர பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட குடாகங்கை மற்றும் மகுருகங்கை பள்ளத்தாக்குகளின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் உள்ள வேதிகளில் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதால் பொதுமக்களும் சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா நாயக் தலைமையில் நடைபெறும் மக்கள் பேரணியின் 2 முக்கிய கூட்டங்கள் இன்றைய தினம் மாத்தறை மாவட்டத்தில் நடைபெறவுள்ளன. முதலாவது கூட்டம் இன்று பிற்பகல் 2:30 அக்குரசவிலும் இரண்டாவது கூட்டம் 3:30 வலிகமவிலும் நடைபெறவுள்ளது. அரசாங்கத்தின் 2 வருட ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த மக்கள் சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை கடந்த 2 வாரங்களாக களுத்துறை மாவட்டம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கியதாக ஜனாதிபதியின் மக்கள் பேரணி அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நோவூர் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் அஸ்வசும நலன்புரி நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளில் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு 3 கோடி ரூபாவை அண்மித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மோசடி இதுவரை நாட்டில் கண்டறியப்பட்ட அஸ்வசும நிதி மோசடிகளில் இதுவே மிகப்பெரிய மோசடி எனவும் தெரியவந்துள்ளது. இதேவேளை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை உயிரிழந்த முதியவர்களின் தகவல்களை பயன்படுத்தி சில அரச ஊழியர்கள் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் விசாரணை குறிப்பிடப்பட்டுள்ளது. நோவூட் மற்றும் தலவாக்கலை பிரதேச செயலகங்களைச் சேர்ந்த சுமார் 20 அரச ஊழியர்கள் இந்த மோசடியில் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் சுமார் 100 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே நோவூர் பிரதேச செயலகத்தில் சுமார் 3 கோடி ரூபாவும் தலவாக்கலையில் சுமார் 20 லட்சம் ரூபாவும் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நலன்புரி நன்மைகள் சபையின் கணக்காய்வு பிரிவு கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நோவூட் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி வருவதுடன் இறுதி அறிக்கை இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலின்படி நோவூட் சம்பவத்துடன் தொடர்புடைய 18 அரச ஊழியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பரந்தன் வீதியில் வேதி சோதனை கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு லஞ்சம் வழங்க முற்பட்ட 5 சந்தேகநபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கிச் சென்ற மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனங்களின் உரிமங்களை பரிசோதித்தபோது புவியியல் மதிப்பீடு மற்றும் சுரங்கப் பணியகத்தினால் வழங்கப்பட்ட மணல் போக்குவரத்து உரிமத்தில் உத்தியோகத்தர்கள் கையொப்பமிடுவதை தடுப்பதற்காகவே லஞ்சம் கொடுக்க முயன்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்கள் வவுனியா ராமநாதபுரம், தருமபுரம், ஆனந்தபுரம் மற்றும் புலோலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவருகிறது. சந்தேகநபர்கள் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா். தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த மூன்று தாய்லாந்து பெண்கள் குஷ் மற்றும் அசீஸ் போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை விமான நிலையத்திற்கு வருகை தரும் முனையத்தில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலாவது சோதனையில் 3 கிலோ 220 கிராம் குஷ் மற்றும் 1 கிலோ 852 கிராம் அசீஸ் போதைப் பொருள் 38 வயதுடைய பெண் ஒருவர் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது சோதனையில் 1 கிலோ 994 கிராம் குஷ் மற்றும் 620 கிராம் அசீஸ் போதைப் பொருட்களுடன் 31 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் அதே விமானத்தில் பயணித்த 36 வயதுடைய மற்றொரு தாய்லாந்து பெண்ணும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஈரான் 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து முனையங்களிலும் போரை முடிவுக்கு கொண்டுவருதல், முடக்கப்பட்டுள்ள ஈரானிய நிதியை விடுவித்தல் மற்றும் கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவருதல் ஆகியவை அந்த நிபந்தனைகளாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. கட்டாரூடாக இந்த நிபந்தனைகள் அமெரிக்காவுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் கட்டார் மற்றும் பாகிஸ்தானின் மத்தியஸ்த முயற்சிகளுடன் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் தொடர்வதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. 2026 ஆம் ஆண்டின் உலகின் சிறந்த விமான சேவையாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஸ்கை ட்ரக்ஸ் உலக விமான சேவை விருது விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸ்கை ட்ரக்ஸ் விருது விழாவின் 25 வருடகால வரலாற்றில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 6வது முறையாகவும் இந்த விருதை தட்டிச் சென்றுள்ளது. 2025 ஆம் ஆண்டின் சிறந்த விமான சேவையாக தெரிவு செய்யப்பட்ட கட்டா ஏர்வேஸ் நிறுவனம் இம்முறை 2வது இடத்தை பிடித்துள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் இலங்கை அணி தங்கப்பதக்கத்திற்கான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. முதலாவது அரையிறுதியில் பாகிஸ்தான் அணியை 8 விக்கெட்டுகளினால் வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. பாகிஸ்தான் 20 ஓவர்களில் 177 ஓட்டங்களை பெற்ற நிலையில் இலங்கை அணி 17.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 181 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. அணித்தலைவர் சமரியாத்த 10 ஆட்டமிழக்காமல் 83 ஓட்டங்களை பெற்று இலங்கை அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்களிப்பினை வழங்கினார். இது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை வீராங்கனை ஒருவரின் அதிகபட்ச தனிநபர் ஓட்ட எண்ணிக்கையாகவும் பதிவாகியுள்ளது. 2வது அரையிறுதியில் இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதவுள்ளன. வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் இலங்கையை எதிர்கொள்ள உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாழமுக தாழ் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம். நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து 12 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை. கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் தரணேகல மாலிபுட பிரதேசத்தில் பதிவு. தேசிய மக்கள் சக்தியின் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாற்றி மக்கள் பேரணி இன்று மாத்திரையில். 3 நிபந்தனைகளுடன் மீண்டும் அமெரிக்காவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது ஈரான். பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இலங்கை மகளிர் அணி. இத்துடன் வசந்த எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வசனத்தின் சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான வணக்கம். நேரிப்போது 12:21 ஆகின்றது. இனிமையான காதல் பாடல்களோடு வசனத்தின் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய பொழுதும் ரொம்ப ரொம்ப கூலான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் 3 மணி வரை. எனவே உங்க மனதுக்கு பிடித்த இனிமையான பாடல்களை நீங்களும் ரசிச்சு கேட்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-1-5-0-0-1-1-2-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-
அதே நேரம் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: இனிமையான ஒரு பாடலுக்கு இடையே உற்சாகமா ரொம்ப ரொம்ப கூலா இணைந்திருக்கிறோம். வசனத்தின் காற்றிய நிகழ்ச்சியோடு நேரம் 12:27 நிமிடம். இந்த நேரம் வளைப்பில் நிசாம் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: அக்கா. சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க நிசாம்? நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைய தினம் வந்து ஊர்ல ரொம்ப மழை அப்படிதானே?
1: ஆமா, தூரி தண்ணி.
0: சரி, அப்ப ரொம்ப கூலா இருந்து காதல் காதல் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்கன்னு?
1: ஆமா, நான் இன்னைக்கு விடுமுறை.
0: சரி, இப்ப நீங்க வீட்டுல அப்படியா? தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க, தொடர்ந்து வசனத்தோட இணைந்திருங்க. சரியா? ஆமா. நீங்க? சரி, வீட்டுல யாரும் இல்லாம இருக்கிறாங்க இந்த நேரம் உங்களோட நிகழ்ச்சி கேட்டுட்டு சொல்லுங்க நிசாம்.
1: இந்த நேரம்
0: சரி, ஓகே, தன்னந்தனியா இருக்கிறீங்க, உங்களுக்கு துணையா வசனம் இருக்கு. சரியா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்காவும் பாடல் கேட்கலாம் நிசாம்.
1: ஓகே, தேங்க்யூ,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நேரம் இப்போது 12:28 நிமிடம்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 21ஆம் தேதி தெலிஜாவலை ராயல் மகாவித்யாலயம் அக்குரச. டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: 12:41.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
0: இனிமையான காதல் பாடல்களோடு சந்தோஷமாக சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் நௌஷாட் இணைந்திருக்கிறார். அழைப்பில் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க நௌஷாட்? நானும் நல்லா இருக்கிறேன். உங்களை மாதிரி இன்று வேலையா வீட்லயா? வீட்டுலதான். பொழுதெல்லாம் எப்படி போகுது
2: என்று?
0: சரி, ஓகே. கேட்ட பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா என்று நிகழ்ச்சியில? ஏற்கனவே மழை ஏசில இருக்கிறோம், இன்னும் வயசு வைக்கிறீங்களே. சரி சரி, ஓகே. சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்டுல நௌஷா? ஓகே. சமையல் வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா?
2: நிகழ்ச்சியோடு
0: நிகழ்ச்சியில் அடுத்து தூள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் கேட்டு பார்க்கலாம்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 திரை உலகின் நட்சத்திரத்தின்
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் சுக்விந்தர் சிங்.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்.

0: ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. சந்தோஷமாக வசந்தத்தின் என் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் மதியம் 1 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களிலும் பலத்த இடி மின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவித்தல் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் பொலன்னறுவை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் ஆங்கங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த இடி மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இடிமின்னலால் ஏற்படும் அசம்பாவிதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கிறது. இந்த அறிவித்தல் இன்று இரவு 11:30 வரையில் செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஈரான் மீதான போருக்காக அமெரிக்காவுக்கு தங்கள் ராணுவ தளங்களை பயன்படுத்த ஐரோப்பியா நேட்டோ நாடுகள் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து ஐரோப்பாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தனது படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் உள்ள சுமார் 68,000 அமெரிக்க வீரர்களில் மூன்றில் ஒரு பகுதியினரை குறிப்பாக ஜெர்மன், இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் உள்ள படைகளை மீளப்பெறுவது தொடர்பாக பென்டகன் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ரஷ்யாவுக்கு சாதகமான சமிக்ஞை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வர்த்தக வரிகள், கிரீன்லாந்து விவகாரம் மற்றும் நேட்டோவுடனான நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மனதில் செய்தியினை 2 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 அவதானத்துடன்
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரங்க வந்து தாமரை என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு சந்தோஷமாக தொடர்ச்சியாக நீங்களும் சுவாச காட்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 3 மணி வரை தொடர்ச்சியாக அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112-1855-001 அல்லது 0012-1111-111 க்கு நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளுங்கள்.

0: மற்றொரு பாடலில் வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 1:16. இந்த நேரம் அழைப்பில் ஆல்பர்ட் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: எப்படி இருக்கிறீங்க ஆல்பர்ட்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சொல்லுவாங்கக்கா.
0: சரி, அடுத்த அத்து ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளியாயிச்சு, தெரியுமா?
1: வெளியாயிருக்கா.
0: சரி, நல்லா இருக்கிறீங்களா? லைஃப் எல்லாம் அப்படி போகுது.
1: லைஃப்ல என்ஜாய் வசந்தத்தோட போகுதுக்கா.
0: சரி, ஓகே, சிறப்பு. அப்புறம் சொல்லுங்க ஆல்பர்ட், எங்க இருந்து பேசுறீங்க? வெளியில போகலையா?
1: அதனால
0: சேஃபா இருங்க, சரியா? ஓகே. யாருக்காக அடுத்த பாடல் கேட்கலாம் ஆல்பர்ட்?
1: தொடர்ந்து
0: இணைந்து கொள்ளுங்க.

0: எச்சரிக்கையா, பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 21ஆம் திகதி தெலிஜாவலை ராயல் மகாவித்யாலயம் அக்குரச டேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ளோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நடக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: அழகான பாடல் ஒளித்தோய்தது சுஜாதாவின் இனிமையான குரலில். சரி, இசை வழங்கி இருந்தாங்க இந்த பாடலுக்கு மணிஷ் சர்மா என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, நேரம் இப்போது 1:30 இந்த நேரம் ராம்போடில் இருந்து ஜெயகாந்த் நின்றிருக்கிறார். பேசலாம். வணக்கம் ஜெயகாந்த். நான் நல்லா இருக்கிறேன், நீங்க? பிடித்த நடிகர் யார், நடிகை யார்னு சொல்லுங்க.
1: எனக்கு பிடிச்சது வந்து விஜயதான் பிடிக்கும்.
0: நடிகை?
1: நடிகை வந்து கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும்.
0: யார பிடிக்கும்?
1: கீர்த்தி சுரேஷ்.
0: கீர்த்தி சுரேஷ ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்களை ரொம்ப பிடிக்கும்?
1: நடிப்பு
0: ரொம்ப உங்களை கவர்ந்திருக்கு போல இருக்கு. சரி, ஓகே ஜெயகாந்த், அப்புறம் சொல்லுங்க அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: அன்பான அனைத்து
0: வசன சொந்தங்களுக்காக. ரொம்ப நன்றி ஜெயகாந்த். நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மிக்க நிகழ்ச்சியில் அடுத்து தலைநகரம் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: ரவீந்திரன் இணைந்திருக்கிறாரு. அவரும் வந்து தனக்கு எந்த நோயிலே பாடல் தாங்க உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் தருவீங்களா அப்படின்னு சொல்லி நேர்கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். சரியா? அதே போல ஜமுனா இணைந்திருக்கிறாங்க. தங்கமலையிலிருந்து அப்பத்துல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கரோனிலிருந்து ஆகாஷ் இணைந்திருக்கிறார். கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா மிஷ்மிதா, சிபா, அதே நேரத்தில் சரணியா, யோகராணி, விஜயா, ரமேஷ் காகூர் அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி அவங்க தர்ணிகளில் வந்து நிகழ்ச்சியோடு நின்றிருக்கிறாங்க. அதே போல எங்களோட வந்து வசீம் இணைந்திருக்கிறார். ஹாப்டன்ல இருந்து இணைந்திருக்கிறார். நந்தகுமார் இணைந்திருக்கிறார். வெள்ளவத்தையில இருந்து அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கிறாரு. சிங்கார வத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தம்பி ராஜா இணைந்திருக்கிறார். பசிரையில இருந்து ஃபைரோஸ் இணைந்திருக்கிறார். அக்கறை பற்றிலிருந்து இணைந்திருக்கிறாரு. அவரும் உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். ஆரியம்பதி இதய ரத்தினம் இணைந்திருக்கிறாங்க. நசூர் இணைந்திருக்கிறார். கினியா மகரூப் நவர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாராக அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதிலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் பாடகர் சுக்விந்தர் சிங்.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: புதுமைகளோடு

0: உற்சாகமாக சந்தோஷமாக நிதிருக்கிறோம். வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 2 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: அனுப்பியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: போலி ஆவணங்களை தயாரிப்பதற்காக 48 கடவுச்சீட்டுகளை தம் வசம் வைத்திருந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் முன்னாள் பணி அலுவலக உதவியாளர் ஒருவர் நவகம்மோ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 70 வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து 48 கடவுச்சீட்டுகள், போலி பாதுகாப்பு அடையாள பரிசோதனை இயந்திரம் மற்றும் கைத்தொலைபேசி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பழைய கடவுச்சீட்டுகளில் இருந்த விசா பகுதிகளை புதிய கடவுச்சீட்டுகளில் போலியாக பொருத்தி ஒருவரிடமிருந்து 20,000 ரூபாய் வீதம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் கடுவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: கரேபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதிவேக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச ஊடகங்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தெற்கு கட்டளை பிரிவு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரேபியன் கடலில் வழக்கமாக போதைப்பொருள் கடத்தல் இடம்பெறும் பாதையில் பயணித்து அதிவேக கப்பல் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் குறித்த கப்பலில் போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா தெற்கு கட்டளை பிரிவு தெரிவித்துள்ள அறிவுறுத்தலின்படி இந்த தாக்குதலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கருதப்படும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனுத்தியால செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். மணிக்கவும் எமது அடுத்த மனுத்தியால செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: மனமும் துள்ளும் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் உன்னி கிருஷ்ணனின் இனிமையான குரலில் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் நேரம் இப்போது 2:09 சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் அழைப்பில் வணக்கம். அருள்மொழி, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். லைஃப் எல்லாம் அப்படி போகுது, உள்ள ரொம்ப மழையா?
1: அருள்மொழி
0: சமைச்சிட்டீங்களா? சரி சரி சரி சரி, என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுல, என்ன ஸ்பெஷல்?
1: ரான் குழம்பு.
0: சரி சரி, ஓகே, ரொம்ப சிறப்பான ஒரு லஞ்ச் தான் நின்றேன்னு. ஓகே ஓகே அருள்மொழி, இதே மகிழ்ச்சியோட சொல்லுங்க, யாருக்காக அடுத்த பாடம் கேட்கலாம்?
1: எனக்கு இந்த படத்தாங்க, பார்வை ஒன்று போல்வே படத்திலிருந்து. துளி துளியா சுத்தும் மலை துளியா என் நிறைத்தி விட்டு அந்த படம்.
0: சரி, அந்த பாடல் நீங்க கேட்கலாம், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாடல் தான். சரியா? நன்றி அருள்மொழி, பாய். நிகழ்ச்சியோடு 1:02 1:02 1:15 1:15 1:15 பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்க இணைந்து கொள்ளலாம் 1 மணி வரை.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ளோசிவ்.
4: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பெரிய

0: ஜெயசித்தன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் இப்போது 2:22 ஆகின்றது. இந்த நேரம் அழைப்பில் மாத்திரையிலிருந்து ஃபரிதா இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? ரேடி சவுண்ட குறைங்க. ரேடி சவுண்ட குறைங்க. ஃபரிதா குறைச்சிட்டீங்களா? சரி, எப்படி இருக்கிறீங்க? லைஃப் எல்லாம் அப்படி போகுது ஃபரிதா? சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா மதியம்?
1: என்ன
0: சாப்பாடு? சமையல் யாரு நீங்களா?
1: நான் தான் சமைக்கிறேன்.
0: ஓகே, சிறப்பு ஸ்பெஷல் இன்னைக்கு. அப்ப வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்களா?
1: வந்திருக்காங்க.
0: எல்லாரும் வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க என்று?
1: எங்களோட மாமி வீட்டார் எல்லாரும்.
0: சரி, அதுதான் ஸ்பெஷல் இன்னைக்கு. சரி, ஓகே. இதே மகிழ்ச்சியோட பாடல் யாருக்காகன்னு சொல்லுங்க.
1: எங்களுக்கும், வசந்த குடும்பத்தாருக்கும், உங்களுக்கும், எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விசிட்டர்ஸ் எல்லாருக்கும்.
0: ஓகே, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி ஃபரிதா.
1: வணக்கம்.
0: நன்றி.

0: வம்சம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அளித்து ஓய்ந்தது. நேரம் 2:34. நேரம் அளிப்பில் ஜெயந்தன் நினைத்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் ஜெயந்தன்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும்.
0: எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: தொண்டமனார்.
0: சரி, ஊரெல்லாம் எப்படி இருக்கு? மழையா?
1: மழை வர மாதிரிதான், ஆனா மழை இல்லை.
0: ஆனா கண்டிப்பா வரும். சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா மதியம்? இப்பதான் சாப்பிட்டீங்க. சரி, அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். ஜெயந்தன் அடுத்து நாங்க யாருக்காக பாடல் கேட்கலாம்? சரி, அவங்களுக்காக மட்டுமா? சரி, அவங்களுக்காக மட்டும் நாங்க பாடல் கேட்கலாம். சரி, நன்றி ஜெயந்தன். நிகழ்ச்சியில் அடுத்து ரோஜா கூட்டம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான இனிமையான காதல் பாடல் ஒலிக்க வருகின்றது. சரி, ஹரிஹரன் அவரோட இணைந்து சாத்ரா சருகம் பாடலை பாடி இருக்கிறாங்க. இசை வழங்கி இருக்கிறார் பரத்வாஜ். பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் கவி பேரரசு வைரமுத்து.

இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வசந்தத்தின் சவைகளுக்கு விருந்தா என் சுவாச காற்றே நிகழ்ச்சியின் வாயிலாக சரி இந்த நேரம் எங்களோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதனால மனசொந்தங்கள் தொடர்ந்தும் பேஸ்புக் பக்கமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி முந்திக் கொண்டு இணைந்திருக்கிறாங்க. அப்படியே நாங்க வந்து திபிக சார் பக்கம் போயிட்டு வரலாம். ஸ்டீவன் நிகழ்ச்சியை கட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். ஜெயராம் ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உறவுகளுக்காக பாடல் விவி

இணைந்திருக்கிறார். நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு 12 பொதுக்கடையிலிருந்து எங்களோடு வந்து இன்ஹா மஞ்சாரி இணைந்திருக்கிறார். உறவுகளுக்காக அடுத்த பாடலை டெடிகேட் பண்றேன். பாடல் தெரிவுகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரசாந்த் இணைந்திருக்கிறாரு. அதே போல எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாங்க யாரு அப்படின்னு சொன்னா, பண்டாரவழியிலிருந்து எங்களோடு வந்து நீபா இணைந்திருக்கிறாங்க. உறவுகளுக்காகவும் தன்னுடைய அன்பு கணவருக்காகவும் ஒரு அருமையான பாடல் அடுத்தும் தாங்கன்னு சொல்லி கற்றிருக்கிறாங்க. தொண்டிமானார்லது சுதன் இணைந்திருக்கிறாரு. ஷகிலா சிங்களடியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. உறவுகளுக்காக அடுத்த பாடலை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாமினி இணைந்திருக்கிறாங்க. வட்டுக்கோட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனத்தீலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் பாடகர் சுக்விந்தர் சிங்.

ஒளிக்காரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மகாவலி கங்கையை சூழ உள்ள மேலும் பல பிரதேசங்களுக்கு சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்க நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய கங்கை இகழ கொரல, உடப்பலாத்த, தொழுவ, உடனுவர, யட்டினுவர, கங்கவட்ட கொரல, ஹரிஸ்பத்துவ மற்றும் பாதந்துபர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து அவதானம் செலுத்தி அப்பகுதிகளை சூழ வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அங்குள்ள வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை கிங் கங்கையை சூழ உள்ள பல தாழ்நில பகுதிகளுக்கு சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்க நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பதிவாகியுள்ள மலைவீழ்ச்சி நிலவரத்திற்கு அமைவாக எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்குள் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய கிங் கங்கையை சார்ந்த தவளம, நகொட, வத்தேகம மற்றும் வலிவீட்டிய திவிதுர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட கிங் கங்கையை பள்ளத்தாக்கின் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,377.91 டாலராக விற்பனை செய்யப்படுகிறது. இதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் 66.25 டாலராக விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட நிலையில் சர்வதேச விலை அதிகரிப்பு காரணமாக இன்று இலங்கையிலும் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நிற வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 6 மணி வரைக்கும் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. அதே நேரம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வசந்தத்தின் வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நான் அட்டாளத்தில இருந்து நவ்சாத்.
0: நவ்சாத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன் அக்கா. நீங்கள்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நவ்சாத். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் தற்கொலை வீட்டில் காரியாலயம்
0: வீட்டில் இருக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறதையும் யோசிச்சு சொல்றீங்க என்ன? சரி, அப்புறம் சொல்லுங்க, இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும். சரி, இடைக்கால பாடல்கள்லயே இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாடும் நிலா பாடிய பாடல்கள் பிடிக்கும்.
1: ஆமாம், அவர் மறைந்தாலும் அவர் பாடல்கள் உண்மையில் எப்பவும் இன்பத்தை கொண்டு வரும்.
0: சரி, இப்ப அடுத்த ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஆமாம், பாடலின் சௌகரி, அம்மாந்தோட்டை ஜமீலா, அம்மாந்தோட்டை போட்டியில் அனைத்தினருக்காகவும், எனது அட்டாளஜமி பால் மக்கள் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேரலுக்காகவும் நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது இளையராஜா அவர்களின் இசையில் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக.

0: மழையோடு கூடிய வானிலையில் அந்தி மழை பொழிகிறது. ராஜபார்வை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடும் நிலா அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நமுனக்குள கொட்டுகாஸ்தனியிலிருந்து நிக்கலஸ். வணக்கம் நிக்கலஸ்.
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிக்கலஸ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கடையில இருக்கேன்.
0: கடையில இருக்கிறீங்க, அப்புறம் சொல்லுங்க. ஊர் சைடு எல்லாம் என்ன மழையா?
1: சரியான மழை.
0: சரியான மழை. மழையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: இடைக்கால பண்ணும்
0: அதுதானே. சரி, அப்புறம் சொல்லுங்க. டீ எல்லாம் குடிச்சீங்களா இல்ல சாப்பிட்டீங்களா?
1: மெக்கானிக் சகிலா மற்றும் ஜோஜ் மோட்டத்துல இருக்காங்க, திருமதுரையில இருக்காங்க, சுரேஷ் குமார் இருக்காரு, மற்றும் யசதாசன் இருக்காரு, மற்றும் ராயர், மற்றும் திலானி வீட்டுல, மற்றும் ஏசுநாதன் விஸ்வன், மற்றும் ராஜகிரியில இருக்காரு யோகேஸ்வரன், மற்றும் வசந்தம் கலையுலக நண்பர்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காக நினைக்கிறேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி. நன்றி
0: நன்றி.

0: நேரம் மாலை 3:32.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 102.8.
2: மக்கள் சூடிய மகுடமே
3: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
3: அனுசரணை. பொருளாதாரமா பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.

0: பேச கூடாது. அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக பாடும் நிலா அவரோடு இணைந்து சுசிலா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக எங்கிருந்தாலும் வசந்தத்தின் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் 6 மணி வரைக்கும் கேட்டு மகிழவும் போறீங்க. இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மும்தாஜ் பேகம். வணக்கம்.
1: அன்பான மாலை
0: நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டே
0: இருக்கோம். வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பாடல் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: கோம்பேல் மூக்கம் படத்துல ரோஜா ஒன்று முத்தம் கேக்கும் நேரம்.
0: அப்படியா? சரி சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: ஓகே.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, போனேஸ் நந்தகுமார் சருக்காவும், சித்தியஸ் மைத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமல், பர்தா, பத்மா, ரவி, ரகும, மருது, பாருக்கு, வைது, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விஷ்ணு, உமாத்தின், வசந்தகுமார், ஈரன், சரோஜன், அப்துல் நாசி, மோகன், அப்துல் மத்திய குடும்பத்தின், வசந்த கேட்க, அனைத்து
0: நேர்களுக்காகவும். அப்பா, சரி, இந்த பேரெல்லாம் எப்படி பாடமாக்குனீங்களா உட்காந்து? முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று தொண்டை மன்னாரில் இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பசரியூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம். எப்படி சுகம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வசந்த வானொலியோடு இணைந்துள்ளேன். இனிக்கும் இசை நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஷாருக் சன் அகுரணியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை நேர வணக்கம் சகோதரி, இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று ஆரியம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நேரம் மாலை 3:46.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை.
0: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக பல பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது வேகமாக உயர்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈரவளைய பகுதிகளில் மழை வீழ்ச்சி குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பை காட்டியுள்ளதாக அத்திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். பதிவாகியுள்ள மழை வீழ்ச்சியின் அடிப்படையில் நில்வளா, கிங் கங்கை, கழுகங்கை, மகாவலி கங்கை, களலி கங்கை மற்றும் அத்தனகழு ஓயா ஆகிய பிரதான ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது வேகமாக உயர்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 24 மணித்தியாலங்களில் களனி கங்கை மற்றும் மகாவலி கங்கையை சார்ந்த மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கு நெருங்கிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்நிலைமை குறித்து நீர்ப்பாசன திணைக்களம் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதுடன் வெள்ள எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு தொடர்ந்தும் அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது மகாவலி கங்கையை சார்ந்த நாவலப்பிட்டி பகுதிகளில் பெருவெள்ள நிலை ஏற்படும் அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதற்கமைய நாவலப்பிட்டி, பேராதனை மற்றும் கம்பளி உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி வசிக்கும் பொதுமக்கள் இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் களனி கங்கையை சார்ந்து நோவுட், கித்துல்கல மற்றும் அவிசாவளை ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அவிசாவளை, கித்துல்கல, யட்டியாந்தோட்டை மற்றும் நோவுட் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்தனகழு ஓயாவை சூழ தற்போது சாதாரண நீர்மட்ட உயர்வே காணப்பட்டாலும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் பட்சத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சாத்தியக்கூறு உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கழுகங்கியை சார்ந்து ரத்னபுரி, மில்லகந்த, மகுர ஓயா ஆகிய பகுதிகளின் நீர்மட்டத்திலும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்வு காணப்பட்டதுடன் சில இடங்களில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் புலத் சிங்கள, பாலிந்த நுவர போன்ற குடா கங்கையை சார்ந்த பகுதிகளில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: தலிபானுக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையிலான சர்ச்சைகளில் மத்தியஸ்தம் வகிக்க சவுதி பங்களராக செயற்பட வேண்டும் என தலிபான் அமைப்பின் ஊடக தொடர்பாளர் ஜபிகுல்லா முஜாஹித் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவுடனான உறவுகளை வலுப்படுத்த தலிபான் விரும்புவதாகவும் ஆப்கானிஸ்தானை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்குமான முயற்சிகளில் ரியாத்தின் பங்களிப்பை வரவேற்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: திருமதி பழனிசாமி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடும் நிலா அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்துட்டோம். அப்படியே இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தேன் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-1 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ரிஸ் பிரியா. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். யார்
1: பேசுறீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நன்றி ஈடன். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சேன். நீங்க குடிக்க இல்லாம இருக்குமே? இன்னும்
0: நான் இனிதான் குடிக்கணும்.
1: குடிங்க சுருக்கா.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க. ஊர் சைடு இல்லாம என்ன சொல்லுது?
1: முழங்கா இல்ல.
0: ஊர் சைடு இல்லாம எப்படி அப்படின்னு கேட்டேன்.
1: ஊர் சைடு எல்லாம் இப்ப அப்பும் மந்தாரம் இருக்கு. மழை மழை வருது, வெயில் வருது, மாறி மாறி வருது.
0: அப்படியா? சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இட
1: எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறாங்க. உங்களோட வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க?
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: முடிஞ்சா மனமாலையும் மஞ்சளும் சூரிய அந்த பாடலையும் போடுங்க.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன். சரியா?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, ரொசலகம, கொசுலாஜா, கொழும்பு, பன்னெண்டு மேல, சப்புமால், கந்த வசந்தம், கிழவாட்டம், மதுரை, ராஜமாணிக்கன், ராஜன், வெளிமலன், செல்வம், பத்தல், ஐயா கண்ணு, தோப்பு, மெரில், முத்தா, பேகர், ரிஸ்கா, அருள்மொழி, தனலக்ஷ்மி, பத்மா, சாம், ஆட்டோ, விஸ்வநாதன், ஐயா கண்ணு, உமாச்சந்திரன், கிருஷ்ணவர்த்தன், சின்னையா, மகாதேவன், இந்த நேரத்துல
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக.

0: வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடும் நிலா பாடிய பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அழகன். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. கேம்பியர்ல இருந்து அழகன் பேசுறேன்.
0: அழகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்லா இருக்கோம்க்கா.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அழகன்?
1: கொழும்புல வேலைங்கக்கா.
0: வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: வேலையெல்லாம் நல்லா போகுதுங்கக்கா. எல்லாம் முடிஞ்சிச்சுங்கக்கா வேலையெல்லாம்.
0: வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: சிவபாக்கியத்துக்காகவும் ரித்திகாவையும் யோகமித்ரன் காயும் அழகன் காயும் அக்கா வசந்தத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்கக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: பதிநிறம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி. மதுகமை கஸ்தூரி கடையிலிருந்து கஸ்தூரி ராஜா வசந்தம் வானொலியோடு இணைந்துள்ளேன். மனைவி விமலா தேவி மற்றும் மகன்மார்களான பிரசாந்த் அபிஷான் மற்றும் மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சென்னையிலிருந்து நாகராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. குட் ஈவினிங் என்று சொல்லி நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது. எனக்கும் பணக்காரன் படத்திலிருந்து நிக்கட்டுமா போகட்டுமா அந்த பாடலை எனக்கும் தர்றீங்களா அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. மற்றும் மும்தாஜ் பேகம், ரிஸ்வான், ரிதாஸ், அருண்மொழி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாரகலையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். குடும்ப உறவுகளான கமலவேணி மற்றும் ட்ரில் ருக்சன், ஜஸ்வீத், கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக செயல்பட்டு வருகிறது. இலங்கையில் உள்ள பாடசாலைகளை மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. ஒலிக்கும் பாடல் இது. நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்திற்காக.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றைக்கும் உணவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
0: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே பேர் காற்றே.

0: மாமியார் வீடு திரைப்படத்திற்காக ஜானகி அவரோடு இணைந்து மனு பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்குமை செய் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பூனாகலையிலிருந்து மகேஷ். வணக்கம் மகேஷ். அன்பான மாலினிர வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகேஷ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அழைப்பு வந்து கிளியர் இல்லாம இருக்கே. மழைனால அழைப்பு கிளியர் இல்லாம இருக்கு. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று அப்புதல தங்கமலையிலிருந்து ஜமுனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாலை நிற வணக்கம் அக்கா என்று நாவலப்பேட்டையிலிருந்து பிரசாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், குட் ஈவினிங். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அப்புதல பிட்டரத்த மலையிலிருந்து பன்னீர் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தியக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சாமிமலை பெரிய சேலம் கந்தையிலிருந்து மனோகரன் மற்றும் கண்ணகி, ஜஸ்டின், நிசா, துசி, ஸ்வர்ணா, அனுஷா, சந்திரகுமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஜெயசங்கர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம். லண்டனில் இருந்து குமுதராஜ், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக ஜானகி அவரோடு இணைந்து மனோ பாடும் பாடல்.

0: ஐகேயா பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 21ஆம் திகதி தெலிஜாவலை ராயல் மகாவித்யாலயம் அக்குரச ஐகேயா பாதுகாப்பான பயணத்திற்கு
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்.

தெரிந்தவர்கள் சொல்லு. GI Box Bar.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியோடு இப்ப இணைந்திருக்காங்க ரம்யா. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் ரம்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரே சத்தமா இருக்குதே, என்ன சத்தம் அது? மழைனால ஒரே சத்தமா இருக்குதா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க ரம்யா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ரம்யா? பிடிக்கும். சரி, இப்ப அடுத்த ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடல யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: அதே நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க ஆனந்தி? இனிக்கும் இசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி ரம்புடையிலிருந்து ஜெயகாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா. நான் கொழும்பு 14 நந்தினி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க சகோதரி. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று பிரசாந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆய் சிஸ்டர், இனிமையான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு மனைவி ஞான சுந்தரி மற்றும் மகன் சென்னன், மகள் அனுஷா ரெஜீனா ஆகியோரை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கொழும்பு 10 தேவ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று பலாங்குடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பிரசாந்த் ஸ்ராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பேருவலை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான வணக்கம் ஆனந்தி சிஸ்டர் என்று பகிர்ந்திருக்காங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நிறமாலையா இந்த மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஹட்டன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் டிக்கோயா வனராஜா தோட்ட பகுதியில் ஹட்டன் போகந்தாளாவ மஸ்கெலிய எபலாங்குட பிரதான வீதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவு காரணமாக குறித்த வீதி பகுதியில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து வீதியில் குவிந்துள்ள மண் மற்றும் கற்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அகற்றும் பணிகளை துரிதப்படுத்த தேவையான இயந்திரங்களை அனுப்புமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் மேலும் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். எனவே இந்த வீதி பகுதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் பயணிக்குமாறு ஹட்டன் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை கண்டி கபரகலை வீதியில் ஹெவம்போக் பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீதியின் குறுக்கே சரிந்து விழுந்துள்ளது. இதனால் கபரகலை, களபொக்க, மடுல்கலை, குழுகங்கை, பெத்தேகம, கோமரை மற்றும் பம்பரெல்ல உள்ளிட்ட பல பிரதேசங்களுக்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. மரம் உரிந்து விழுந்தபோது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபைக்கு சொந்தமான நீர்க்குழாயின் மீது விழுந்துள்ளதாகவும் இதனால் நீர்க்குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு பெருமளவில் நீர் கசிந்து வீதியில் பாய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஈரான் தனது முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு பேரவை செயலாளர் மொஹசின் ரெசாயி இதனை தெரிவித்துள்ளார். கட்டார் மத்தியஸ்தராக செயற்பட்டு ஈரான் முன்வைத்த நிபந்தனைகளை அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாகவும் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பதிலை எதிர்பார்த்து வருவதாகவும் ரெசாயி கூறியுள்ளார். அதன்படி அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டுவருதல், முடக்கப்பட்டுள்ள ஈரானிய நிதியை விடுவித்தல் மற்றும் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவருதல் ஆகியவை முக்கிய நிபந்தனைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மணித்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை.

0: வாசல் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் கே எஸ் சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7175-001 அப்படியும் இல்லை என்றால் 0112-7175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரா நம்மளோட பேசுறதுக்காக அப்துல்லா சிம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். சரி, அவங்க பேசுறதா இல்ல. சரி, இன்னும் ஒரு சொந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அவிசாவில பெண்பீட்ல இருந்து உதயா.
0: உதயா, எப்படி இருக்கீங்க உதயா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சௌமா இருக்காங்க.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க உதயா?
1: வீட்டுலதான் இருக்கேன், கூட பேசிக்கிட்டு.
0: சரி, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? உதயா, உங்க வானொலி பெட்டி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேசுறீங்களா? குறைச்சிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்டுலதான் இருக்கீங்க. சரி, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க உதயா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி சந்திரிகா, மகள் மினிசா, மகன் பிரவீன், அப்பா கணபதி பிள்ளை மற்றும் தரணிகளோடு பதிவு செய்த தம்பி சந்திரமோ குடும்பத்தினர்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. ஒலிக்கும் பாடல் இது. பாண்டியன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

0: நிறம் மாலை 5:16.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 102.8.
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: சிவா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஜானகி அவரோடு இணைந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அல்வத்துறையிலிருந்து உமாச்சந்திரன். வணக்கம் உமாச்சந்திரன். அன்பான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டு மலையோடு பாடல் கேக்குறீங்க. அப்படியா? சரி, ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நிகழ்ச்சியோடு
0: நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செங்கலடியிலிருந்து ஸ்ரீ முருகன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. மற்றும் பருத்தித்துறையில் இருக்கும் அருண்மொழி, பண்டத்தரப்பில் இருக்கும் மலர் குடும்பத்திற்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் சந்தோஷமான மாலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் அக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள். சரண்யா மற்றும் அனீபா, மிஸ்மிதா, யோகராணி, விஜயா, ரமேஷ், தமிழ் செல்வன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தரணிய கலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். பண்குடா வெளியிலிருந்து சுதாகரன், மேகலா மற்றும் மகள் அக்ஸயா, பார்கவி, சர்வின், காளிமுத்து ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. குறிஞ்சாக்கேணியிலிருந்து ரியாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் என்று பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று வளாங்கொடையிலிருந்து அவனாசி வையந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் கொழும்பு ஐந்து ஸ்டீவன் ஸ்டெய்லர்லிருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM, வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள பாடசாலைகளை மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது.
2: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. பொருளாதாரமும் பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல் கேட்டு வசந்தத்தின் இனிக்குமை செய் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. முஸ்தகீன் வணக்கம். வணக்கம் முஸ்தகீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ மேடம், நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முஸ்தகீன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: தற்போது வீட்டோடு வசந்தத்தோடு இணைந்தவாறு இருக்கின்றேன்.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நிச்சயமாக குடிச்சு போட்டு லைன் எடுத்தேன், கிடைத்து விட்டது ரொம்ப சந்தோஷம்.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் கேட்க அனைத்து வசந்த உறவுகளுக்கும், எனது மனைவி பிள்ளைகளுக்கும், எனது பேர பிள்ளைகளான உமர், யூசுப், உஸ்மான் ஆகியோரை இணைத்துக்கொண்டு கல்முனை ரிஸ்கன், நடராஜனை ஹைதர், ரஹ்மான் தோட்டம் மருசு, கூட்டுறவு விஜயா ஆகியோரை இணைத்துக்கொண்டு உங்களோட எனக்காக எப்பவுமே.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு அட்டன்ல இருந்து வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா. மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் என்று கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நான் நட்பிட்டி முனையிலிருந்து முகமத் நவாஸ். மூதுரையில் இருக்கும் மனைவி சுகானிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். கரவளப்பிட்டியவிலிருந்து மது, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கணவன் ஜெகனன் மற்றும் மகள் ஜஸ்மின், அஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று மதுகமா அம்பேதனியிலிருந்து விஜயராஜா, பனிமலர், அம்சி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம். அப்புத்தலை புதுக்காடிலிருந்து ரஜினி, லாவண்யா மற்றும் பிள்ளைகளான அனுஜா, கவிஷான், அம்முக்குட்டி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல் தெரிவுகள் அருமை, வாழ்த்துக்கள் என்று மயிலம்பாவளியிலிருந்து பொன்னம்பலம் மற்றும் மனைவி மகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. நீர்கொழும்பில் இருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வசந்த உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி மாளிகாவத்த சந்திரா குசன் வொர்க் ஷாப்பிலிருந்து மணிபண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம். பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று குறிஞ்சாக்கேணி அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். பாடல் இது.

0: 2.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் சுக்விந்தர் சிங். ஒலிக்கும் பாடல் இது டபுள்ஸ் திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இன்கம் இசை நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ரஃபீக். வணக்கம். வணக்கம் ரஃபீக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரஃபீக் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் இனிதான் டீ குடிக்கணும். நீங்க குடிச்சிட்டீங்களா? முதல் தடவை என்னோட பேசுறீங்களா? பேசிருக்கீங்களா? சரி ரஃபி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: குடும்பத்துக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்னையும் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி ஃபஹத் ஹனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, வணக்கம். ரோஸ்பெரியில் இருந்து ரொசான், சுகுமாரன் மற்றும் நவரத்னம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு இணைந்திருக்காங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, நான் யட்டியாந்தோட்ட கரகொடையிலிருந்து வடைத்தட்டும் ஃபைசர். நிகழ்ச்சி அருமை. நானும் வசந்தத்தை சத்தமா கடையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா. திமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம். ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் மற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சுகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். ஒலிக்கும் பாடல் இது. தங்க கிளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடும் பாடல்.

ஒலிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இனிக்கும் இசை நிகழ்ச்சி. நேர்கள் தொடர்ந்து மாலை நேர பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். செய்திகளை தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சிவானி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நேரம் மாலை 6 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
1: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: நிகழ்ச்சி முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மகாபலி, கலு, கிங் கங்கைகளில் வெள்ள அபாயம், சில பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை, ஒருவர் பலி. எந்த ஒரு பிள்ளைக்கும் எதிர்கால பயணத்துக்கு தடையில்லை, பிரதமர் தெரிவிப்பு. 196 மில்லியன் ரூபாய் செலவில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டிடம் அங்குரப்பணம். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானின் 7 நிபந்தனைகள். T20 அணிகளுக்கான தரவரிசையில் இங்கிலாந்து அணி மீண்டும் முதலிடத்துக்கு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். மகாபலியின் கங்கையை சூழவுள்ள மேலும் பல பிரதேசங்களுக்கு சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்க நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய கங்கைகள கோரல உடப்பலாத்த தொலுவ உடனுவர யாட்டினுவர கங்கவட்ட கோரலை ஹரிஸ்பாத்துவ மற்றும் பாததும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து அவதானம் செலுத்தி அப்பகுதிகளை சூழ வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அங்குள்ள வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை கிங் கங்கையை சூழவுள்ள பல தாழ்நில பகுதிகளுக்கு சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்க நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பதிவாகியுள்ள மழை வீழ்ச்சி நிலவரத்துக்கு அமைவாக எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்குள் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய கிங்கங்கை சார்ந்த தவலம்ம, நாகொட, பத்தே கம மற்றும் வலிவீட்டிய டிவினுவர் ஆகிய பிரதேச செலக பிரிவுகளுக்குட்பட்ட கிங்கங்கை பள்ளத்தாக்கின் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இது குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து மேல்கோத்துமலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் நீர்த்தேக்கத்தின் இரு வான்கதவுகள் இன்று காலை முதல் திறக்கப்பட்டுள்ளன. இதனூடாக செக்கனுக்கு 80 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. மேல்கொத்துமலை நீர்த்தேக்கத்துக்கு தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக விமல சுரேந்திர, காசல்டி, மவுசாக்கலை, கெனியான், லக்சபான மற்றும் பல்பிட்டிய உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் நீர்த்தேக்கத்துக்கு தாழ்நிலங்களை வசிக்கும் மக்கள் அதிகாரிகளின் அறிவுறுத்தல் குறித்து கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் காசல்டி நீர்த்தேக்கத்துக்கு நீரேந்தி செல்லும் பகவந்தலாப கர்கஸ்வால்ட் பகுதியில் உள்ள 6 பெருக்கெடுத்ததால் அதனை அண்மித்த வீதியுடனான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிகளில் மண் சரிவு அபாயம் அதிகரித்துள்ளது. மேலும் பல வீதிகள் பனிமூட்டத்துடன் காணப்படுகின்றன. இதுகுறித்து வாகன சாரதிகள் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஆறுகள் நீரோடைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மஸ்கலியா வால்டன் கீழ் பிரிவு சீரற்ற வானிலை காரணமாக 6 பெருக்கெடுத்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்துள்ளது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை இறக்காமம் பிரதேச செயலக பிரிவில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளியினால் பாரிய மரங்கள் விழுந்து வர்த்தக நிலையம் மற்றும் வீடொன்றும் சேதமடைந்துள்ளது. அங்கு தொடர்ந்து வறட்சியை அடுத்து கடும் காற்றுடன் கனமழை பெய்துள்ளது. இதேவேளை கந்தளாய், சிங்ககம, நவகம, கிதுலுத்து மற்றும் கல்லோயா உள்ளிட்ட அலுத்தோயா கிராம பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதி மக்களுக்கு தொடர்ச்சியாக குடிநீரை வழங்கும் நடவடிக்கையும் இடம்பெற்று வருகிறது. அவிசாவில் விளத்துகொகப்பட்டிய வீதியின் பொல் கட்டுவங்குவ பகுதிக்கு அருகில் பாயும் ரிட்டிக்காக ஓயாவில் தவறி விழுந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை பெய்த பலத்த மழை காரணமாக ரிட்டிக்காக ஓயாவின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்த நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. பிரதேச மக்களும் ருவன்வெல்ல போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது அவர் விழுந்த இடத்துக்கு சற்று கீழே உள்ள நீர்நிலை ஒன்றில் இருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தவறி விழுந்து உயிரிழந்தவர் அம்பாகல பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் ருவன்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் பிரத பரிசோதனை கரவநல்ல ஆதார வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளது. $196 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக செலவில் நிர்மாணிக்கப்பட்ட தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் புதிய நான்குமாடி வைத்திய அதிகாரிகள் குடியிருப்பு தொகுதி வைத்திய பணிக்குழாமிடம் கையளிக்கப்பட்டது. அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்களுக்கு போதுமான தங்குமிட வசதியின்மையினால் நீண்டகாலமாக பல பிரச்சினைகள் காணப்பட்டன. இதற்கு தீர்வாக 4 மாடிகளை கொண்ட வைத்திய அதிகாரிகளுக்கான குடியிருப்பு தொகுதி நிர்மாணிக்கப்பட்டது. இதனூடாக 22 வைத்தியர்களுக்கு தங்குமிட வசதி கிடைக்க உள்ளது. வடமாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டில் 196 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் சிகிச்சை சேவைகளை வலுப்படுத்தும் நோக்கில் வைத்தியசாலை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் ரசாயன பகுப்பாய்வு நிலையம், சிடி மற்றும் MRI பிரிவு உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகளுடன் கூடிய தொடர்மாடி வார்ட் தொகுதியின் நிர்மாண பணிகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்து வருகின்றது. இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதி வரை அதிகளவு மழைவீழ்ச்சி கேகாலை மாலிபோட பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு 103.5 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவானது. காலி மாவட்டத்தின் தல்வல மற்றும் குருதியப்பத்த தேயிலை தொழிற்சாலைக்கு அண்மித்த பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்துள்ளது. பெய்து வரும் கனமழையினால் மகாபலி, காலு மற்றும் கிங்கங்கை அண்மித்த தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மகாபலி கங்கையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் வெள்ள அபாயம் தொடர்பான நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாவலப்பட்டி பஸ்பாக்கி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட நிலையில் 100க்கும் அதிகமான குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. நாவலப்பட்டி, கித்துல் கோட்டை, லபுவல் கொட்டுவ மற்றும் ஜெயசுந்தர போவிட்ட உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்நிலங்கள் மற்றும் வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக தோட்டப்புற வீடுகள் பல நீரில் மூழ்கியுள்ளன. பகவந்தலாப கொட்டியாகல தோட்டத்தில் கொட்டியாகல ஓயா பெருக்கெடுத்ததால் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. பகவந்தலாப சென்ட் மேரிஸ் தேசிய பாடசாலைக்கு அருகில் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கொட்டியாக்கள தோட்டத்தின் கீழ்பிரிவில் வீடொன்றின் மீது பாதுகாப்பு மதில் இடிந்து விழுந்ததில் குறித்த வீடும் சேதமடைந்துள்ளது. மஸ்கலியா மற்றும் பல்லாங்குடை பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பேராதனி நகரை அண்மித்த பகுதிகளில் மகாபலி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து இருப்பதை காண முடிந்தது. பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டு அந்த நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் வான் பாய்வதால் கழனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கழுகங்கையின் நீரந்து பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்து வருவதனால் அதன் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் புளத் சிங்கள, மதுராபல மற்றும் பாலிந்தனுவர உள்ளிட்ட தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குக்குளை கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டு அந்நீர் குக்குளை கங்கைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதனை அனுமித்த பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை காலி மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை அடுத்து தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. உடுகம, பத்தேகம, உடலமத்த உள்ளிட்ட அணுகன் பகுதிகளில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சீனா மற்றும் தெற்காசிய நாடுகளுடன் கடல்சார் அருவியில் கடத்தொழில், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, நீல பொருளாதாரம், தொழில்நுட்பம், முதலீடு, மனிதவள மேம்பாடு மற்றும் அறிவு பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நீண்டகால மற்றும் நடைமுறை சார்ந்த ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு இலங்கை தயாராக இருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சீன இயற்கை வள அமைச்சின் கடல்சார் அருவியின் நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜாக்சூன் வெயின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு சீனாவுக்கு பயணித்துள்ளார். சீனா தெற்காசிய நாடுகளின் கடற்சார் ஒத்துழைப்பு மன்றத்தின் கடற்சார் ஒத்துழைப்பு கருத்தரங்கில் அமைச்சர் கலந்து கொண்டார். சீனா, இலங்கை, பங்களாதேஷ், மாலத்தீவு மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள், நிபுணர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கருத்தரங்கில் காலநிலை மாற்றம், கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கடல்சார் அனர்த்த கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை, கடல்சார் அருவிகள் மற்றும் தொழில்நுட்பம், அனர்த்த அபாய குறைப்பு மற்றும் மனிதவள மேம்பாடு உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. உபாதை அல்லது ஏனைய விசேட தேவைகள் உள்ளமை ஒருபோதும் பிள்ளைகளின் எதிர்கால பயணத்துக்கு தடையாக இருக்க இடமளிக்கப் போவதில்லை என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பிள்ளைகளின் உண்மையான திறமைகளுக்கு முன்னுரிமை அளித்து பிள்ளைகளுக்காக பூரண தலையீடுகளை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். இலங்கை சாரணர் சங்கத்தின் பல்வேறு திறமைகளை வெளிக்காட்டிய பெண் சாரணியர்களை கௌரவிக்க நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். விசேட தேவையுடைய சாரணியர்களுக்கு வழங்கப்படும் உயர் விருதான புளூ ஆல் ரவுண்ட் காட் விருதும் இங்கு வழங்கப்பட்டது. இலங்கை சாரணியர் சங்கத்தின் தலைவர் திருமதி சுவர்ணிகா பெட்டிகள உள்ளிட்ட பலர் இணைந்திருந்தனர். வாகன இலக்கு தகடுகளை தாமதமின்றி விரைவாக விநியோகிப்பதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் துஷார் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலக்கு தகடுகளை தயாரிக்கும் நிறுவனத்துக்கு பெரிதொரு இடத்திலும் அதன் உற்பத்திகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டின் மார்ச் மாதத்துக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இலக்கு தகடுகள் புதிய ஒப்பந்தத்தின் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி கடந்த ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இலக்கு தகடுகள் எதிர்வரும் மாதத்துக்குள் விநியோகிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போலி ஆவணங்களை தயாரிப்பதற்காக மற்றவர்களுக்கு சொந்தமான 48 கடவுச்சீட்டுகளை தன் வசம் வைத்திருந்த குடிவரம்பு குடியகலவு திணைக்களத்தின் முன்னாள் அலுவலக உதவியாளர் ஒருவர் நவகமுக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து கடவுச்சீட்டுகள், நாணயத்தாள்களின் பாதுகாப்பு அடையாளங்களை பரிசோதிக்கும் போலி இயந்திரம் மற்றும் ஸ்மார்ட் கைத்தொலைபேசி என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடுவளை இகல போமிரிய பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் தூதரகங்களூடாக விசாக்களை பெற்றுக் கொள்வதற்காக போலி ஆவணங்களை தயாரிப்பதற்காக நவகமுக போலீஸ் நிலையத்தின் புலனாய்வு பிரிவை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதுக்கமைய நவகமுக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சுசந்த ஜெயநாத்தின் வழிகாட்டலில் ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தான் சுமார் 5 வருடங்கள் குடிவரவு குடியகரவு திணைக்களத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றியதாக தெரிவித்தார். அதன் பின்னர் பத்திரமுல்லை பகுதியில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றில் பணியாற்றிய போதே இந்த கடவுச்சீட்டுகளை எடுத்து வந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் பங்கேற்பதற்கு ஈரான் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரியான மொஹ்சின் ரசாய் கட்டார் மத்தியஸ்தர்கள் ஊடாக நிபந்தனைகள் வெள்ளை மாளிகைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரதல், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல் மற்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை தடைகளை நீக்குதல் ஆகியன குறித்த நிபந்தனைகளில் காணப்படுகின்றன. சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவுக்கு 7 நிபந்தனைகளை விதித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமானால் ஈரானின் உரிமைகளையும் நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளுமாறு ஈரான் தெரிவித்துள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை அணிக்கு எதிரான 20-20 தொடரை 3-0 என முழுமையாக கைப்பற்றியதை அடுத்து சர்வதேச 20-20 அணிகளுக்கான தரவரிசையில் இந்திய அணியை பின்தலே இங்கிலாந்து அணி மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 20-20 போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி தொடரை கைப்பற்றி தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 20-20 தொடரை 3-0 என இந்தியா கைப்பற்றிய போதிலும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இங்கிலாந்து அணி 169 புள்ளிகளுடன் முதலிடத்தை தனதாக்கியுள்ளது. இங்கிலாந்து அணியை அடுத்து இந்திய அணி 269 புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திலும் ஆஸ்திரேலிய அணி 260 புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்திலும் தரவரிசையில் உள்ளன. அதனை அடுத்து நியூசிலாந்து அணி 247 புள்ளிகளை பெற்று நான்காம் இடத்திலும் தென்னாப்பிரிக்கா 243 புள்ளிகளுடன் ஐந்தாம் இடத்திலும் உள்ளது. இதேவேளை இலங்கை அணி 120 புள்ளிகளுடன் தரவரிசையில் 9வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: மகாபலி, கலு, கிங், கங்கைகளின் வெள்ள அபாயம், சில பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை, ஒருவர் பலி. எந்த ஒரு பிள்ளைக்கும் எதிர்கால பயணத்துக்கு தடையில்லை, பிரதமர் தெரிவிப்பு. 196 மில்லியன் ரூபாய் செலவில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டிடம் அங்குரார்ப்பணம். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானின் 7 நிபந்தனைகள். டி20 அணிகளுக்கான தரவரிசையில் இங்கிலாந்து அணி மீண்டும் முதலிடத்துக்கு. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் இன்றைய தினம் சுற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சசிரி சீரழிப்பு வாரமான 1119வது சீரழிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 14, 21, 24 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 14, 21, 24 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 2,00,000 பரிசுகள் 10 வேலப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹39,09,720. அடுத்த சீடலுக்காக கபில நிற சசரி அச்சிடப்பட்ட உத்தரவுகளை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ஜெயசம்பத சீடலுப்பு வாரமான 497வது சீடலுக்கான வெற்றி முடிவுகள் இது. வெற்றி இலக்கம் 0172. ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 0172. 250,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. 50,000 பரிசுகள் 29 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹68,53,520. அடுத்து சிட்டலுக்காக ஜெயசம்பத நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம் சீடலுப்பு வாரமான 5001வது சீடலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ராசியாக கும்பம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 25, 36, 40, 58. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ராசியாக கும்பம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 25, 36, 40, 58. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. நேற்றைய சுப பரிசு ரூபாய் 105,00,000 சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,76,680. அடுத்த சுப பரிசு ரூபாய் 108,00,000. அடுத்த சிடலுக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சூப்பர் பால் சிடல்பு வாரமான 3,289வது சிடல்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 22, 23, 33, 68. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 22, 23, 33, 68. 2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 62,55,280. நேற்றைய சுப பரிசு ரூபாய் 786,00,000. அடுத்த சிடலுக்காக செம்மஞ்சள் நிற சுபபால் அச்சிடப்பட்டுள்ளவர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து அது கோடிப்பதி சிடலுப்பு வாரமான 3,115வது சிடலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 18, 21, 70. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 18, 21, 70. 2,00,000 பரிசுகள் 6 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 80,26,640. நேற்றைய சுப பரிசு ரூபாய் 805,00,000. அடுத்த சிடலுக்காக இளம் பற்றினர் அது கோடிப்பதி அச்சிடப்பட்டுள்ளவர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சுப்பிரிய தன சம்பத் சீட்டெழுப்பு வாரமான 1023வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்து எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 0, 1, 7, 2. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 0, 1, 7, 2. நேற்றைய சுப பரிசு ரூபாய் 304,00,000 சுப பரிசு பதி வெல்லப்படவில்லை. 25,00,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 62,69,100. நேற்றைய சுப பரிசு ரூபாய் 305,00,000. அடுத்த சிடலுக்காக கபில நிற சுபரி தன சமத்த அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சனிதா சிடலுப்பு வாரமான 5,450வது சிடலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக கே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 14, 20, 23, 55. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக கே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 14, 20, 23, 55. நேற்றைய சுப பரிசு ரூபாய் 524,00,000 சுப பரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 72,99,160. நேற்றைய சுப பரிசு ரூபாய் 525,00,000. அடுத்த சிடலுக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா சிடலுப்பு வாரமான 2,465வது சிடலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுப்பர் இலக்கமாக 3 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 30, 64. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. உள்ளது. சுபர் இலக்கமாக 3 தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 30, 64. கபருக்கா முதலாம் கோடி பரிசு பதி ரூபாய் 3,670,00,000 வெல்லப்படவில்லை. 100,00,000 கபருக்கா இரண்டாம் கோடி பரிசு பதி வெல்லப்படவில்லை. 100,00,000 கபருக்கா மூன்றாம் கோடி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 20,00,000 பரிசுகள் வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,43,74,560 ரூபாய். அடுத்த கபருக்கா சுபர் கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,678,00,000. அடுத்த சிட்டலுக்காக மஞ்சள் நிற கபருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்று தினம் சிட்டலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இன்று நாள் 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு கொண்டாட்டமா இணைந்திருக்க போறோம். இந்த நாள் சண்டே அப்படின்ற நாள் வேண்டி நிறைய பேர் வந்து ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து நிறைய பிளான் எல்லாம் பண்ணிருப்பீங்க, ஆனா அந்த பிளான் எதுவுமே சக்சஸ் ஆகியிருக்காது. ஏன்னா இன்று நாள் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை கடுமையான மழை, அதனால வேண்டி நிறைய பேர் வெளியில எல்லாம் போகணும், வெளியில சுத்தி பார்க்கணும் அப்படின்ற நிறைய பிளானோட எல்லாம் இருந்திருப்பீங்க. அந்த பிளான் எல்லாம் இன்னைக்கு கேன்சல் ஆயிருக்கும். ரைட், ஓகே, எதுவுமே கவலைப்படாதீங்க, கவலையே வேணாம். ஏன்னா விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி உங்களுக்காகவே மகிழ்ச்சி அப்படி அள்ளித்தரதுக்கு தயாராகவே இருக்குது. ஏன்னா உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடல் எல்லாம் 9 மணி வரைக்கும் ஒழுக்கு காத்துக்கொண்டே இருக்கிறது. எனவே எங்கிருந்தாலுமே இந்த பக்கமா வாங்க, சுஷமா பேசலாம், அதே போன்று பாடல் விரும்பி கேட்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0712-775-0013, அதே போல 0712-775-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று 0706-047-1026 என்ற வாட்ஸ்அப் வழியாக முடிந்து கொள்ளலாம். 0706-047-1026 என்ற வாட்ஸ்அப் வழியாக முடிந்து கொள்ளுங்க. அதே போன்று பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் போடப்படும், அந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிட்டு அப்படி கமெண்டையும் பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே நிகழ்ச்சியை சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்ற நேரம் மாலை 6 மணிக்கு 30 நிமிடமாக இந்த வெளி நிகழ்ச்சியுடைய 6 மணி நேரம். வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம்,
0: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி
1: இருக்கீங்க?
0: அட்டாளி சென்னை பக்கமா ரொம்ப கடுமையான மழையா இருக்க மாதிரி தெரியுது. அப்படியா? ரைட், ஓகே, எங்கயும் வெளியில எல்லாம் போகாதீங்க, சரியா? விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டே இருங்க. சரி, ஓகே, ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டு வந்த மாதிரி இருங்க, சரியா?
1: ஆமா, ஆமா,
0: ஓகே. சொல்லுங்க, யார் யார் இந்த கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க
1: போறீங்க? அன்புக்குரிய சகோதரி அம்மா சந்திரா, அன்புக்குரிய அனைத்து நேரத்தாவையும் ஒரு பாடல்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இந்த குடும்பத்துக்கு.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. இதே போன்று நீங்களும் எங்களும் இந்த பக்கமா வாங்க, சுஷமா பேசலாம். இது விடுமுறை கொண்டாடும் உங்களோட பேசிட்டு இருக்கிறது சிவானி. வருகிறது பாடல், இது பகவதி திருப்பதிக்காக.

0: கார்த்திக் மற்றும் சாதனா சர்கம் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. நீலமாரி 6:36.
1: புதுமைகளோடும் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை
1: பாருங்கள். மகுடம் மகஜன சம்பத்த, இப்போது வார நாட்களிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: சொல்லுங்க.
1: காவத்து நீரா மர்மம் ரம்சி, கட்டாளக்கு மர்மம் ஜெகன், கோயிலுக்கு மர்மம் அருள் செல்வி, பண்ணாவத்தருக்கு மர்மம் சங்கீதா, வானம் அருள்மொழி, மும்தாஸ் பேகம், ஓயிடன், ஈடன், மர்சூப், சின்ன மகாதேவியர், ராஜ்குமார், மூர்த்தி, இமேன வெள்ளையா, சோமசிரி, தாலியானு, உமா சந்திரன், கிருஷ்ணபக்தன், சுலைமான், சமுகநான், போதா தாரண்யா, சரஜன்மா, பெண்டிக் தந்தகுரை, அன்பான அறிப்பாளர் சிபானி மேடம், உங்களுக்கு பாடல கேட்க மேடம்,
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி உடைந்து கொண்டமைக்கு
1: நன்றி மேடம், நன்றி வணக்கம்,
0: நன்றி. இந்த நேரம் சாமி மலை நிலாவத்தில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஷைலு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு தங்கைக்காகவும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுவரை கிண்ணியா மஃபூத் நசு நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கேரளினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பானமான இப்பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்ரீ பாலு சுப்பிரமணியம் நிகழ்ச்சி கேட்டு இனிமையான மாலை பொழுது வணக்கங்களோடு தொண்டை மாணவர் செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம் அக்கா. மெஸ்கலியா டூ நடத்தனிய ரோட்ல இருக்கும் அம்சி ஹோட்டல்ல ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். வேலை செய்யறவங்க எல்லோருக்காவும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மெஸ்கலியால இருந்து முரளிதரன், ரொம்ப நன்றி முரளி நிகழ்ச்சி உடைந்து கொண்டுமைக்கு. இதுவரை இனிமையான மாலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக பசறையில இருந்து கஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் இணைத்து கூட நிகழ்ச்சி அடுத்த ஒரு சூப்பரான பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது கோவில் திரைப்பட.

0: விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சி ஒன்றிருக்கின்றோம். நேரம் மாலை 6:49.
1: உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க.
2: எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் உங்கள் வசந்தம் FM.
3: யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல, நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும்.
2: 102.6, 102.8 அலைவரிசைகளில்
4: காட்டம் வெறித்தனமா.
5: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
6: திரை உலகின்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் மாலை 6 மணி கடந்த 55 நிமிடமாகும். இந்த வரை நிகழ்ச்சியோடு சுந்தர் வணக்கம்.
2: வணக்கம் சிவாணி.
1: வணக்கம்.
2: நலமா இருக்கீங்க?
1: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேம்மா.
1: அப்படியா? என்ன ஒரு கவலை?
2: மலையோடு விடுமுறை விருப்பம் போய் கொண்டிருக்குது, ஓடிக்கொண்டிருக்கு.
1: அப்படியா? ரைட். ஓகே. இன்றைய நாள் உங்களுக்கு விடுமுறை நாள், இப்படியே மலையோட போயிட்டு இருக்கு சொல்லி ரொம்ப கவலையா
2: இருக்கு. இங்க சத்தமா கேட்டுக்கணும்.
1: சத்தமா நிகழ்ச்சி கேக்குறீங்களா?
2: ஓ, இந்த மலையில சவுண்ட்.
1: ரைட். ஓகே. சுந்தர் சொல்லுங்க, நீங்க யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: வளமையில நேர்கள் தாம்மா, எனக்கு ஒரு பாடல் தரையிலுமா.
1: என்ன பாடல்?
2: சந்தைக்கு வந்த வந்த கிளி.
1: என்ன பாடல்?
2: சந்தைக்கு வந்த கிளி.
1: சந்தைக்கு வந்த கிளி.
2: தர்மதுரை. தர்மதுரை பாடல்.
1: அந்த பாடல் எதுக்காக கேட்டு?
2: ஒரு ஒரு கேக்கணும் போல தோணும்.
1: கேக்கணும் போல இல்லையா?
2: உடனே தரங்க.
1: சரி ஓகே. அந்த பாடல் நீங்க தொடர்ச்சியா இணைந்துருங்க, தரேன். சரியா? நீங்களும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற பாடல் விரும்பி கேட்கலாம். 0312-7575 0312-7575 11 கலைப்பின் உலகம் 0367 40 26 என்ற எமது வாட்ஸ்அப்

0: தென்றல் தீபாவின் இசையில் குஷி திரைப்படத்துக்காக அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஹரிகரன் பாடிய ஒரு இனிமையான பாடத்தை வந்து நிகழ்ச்சியுடைய அடுத்த மணித்தேரத்துக்குமே வந்திருக்கோம். தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் இருந்துக்கலாம். எங்கள் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று இந்த மணித்தேரத்திலும் உங்கள் மனம் கவர்ந்த இனிமையான பாடலாம் தரதுக்கு நானும் தயாராகவே இருக்கிறேன். அழைப்பு நேர்படுத்துங்கள் 0112 2 7 5 0 1 அதே போல 0 1 2 7 8 7 5 11 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. லைனே கிடைக்க மாட்டேங்குது, நான் கண்டிப்பா பேசணும், பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்க அப்படின்னு சொன்னா 0706 0407 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். அதே போன்று பேஸ்புக் மூலமா பண்ணினா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டு லைக் பண்ணிட்டு அப்படி கமெண்டையும் பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் 7 மணி கடந்த 8 நிமிடமாக இந்த வரை நிகழ்ச்சியினுடைய 2வது மணிக்கு முதல் நேர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம் சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா. நீங்கள்?
0: சந்தோஷமா அட்டகாசமா வீர லெவல் இருக்கு.
1: நீண்ட நாளைக்கு பிறகு உங்களோட பேசுறேன் அக்கா.
0: நானும் உங்களோட நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுறது ரொம்ப சந்தோஷம்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா எனக்கும்.
0: அப்படியா? ரைட்டோ.
1: மழையத்தான் அக்கா கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கொண்டு இருக்கு இரவுல இருந்து.
0: அப்படியா? எல்லா பக்கமே மழைதான், கடுமையான மழை.
1: விடாம பெய்யுது அக்கா, வெளியில போகாம.
0: நீங்க வெளியில போக கூடாது, எஃப்எம் கேட்கணும், ஷோ கேட்கணும் அப்படின்றது.
1: அதுதான் வசந்த கேட்டுக்கிட்டே இருக்கோம், வீட்டுலதான் இருந்து வசந்தம் தான் கேட்கிறோம்.
0: சரி ஓகே, அதான் சொல்றேன், நீங்க வந்து வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக மழை விடாம பெய்துட்டே இருக்கு.
1: ஆமாக்கா.
0: சரி ஓகே சண்முகதாது.
1: அக்கா ஒரு பாடல் ஒண்ணு தருவீங்களா அக்கா?
0: என்ன பாடல்?
1: சிந்து பைரவி படத்துல இருந்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, அந்த பாடல் அக்கா.
0: புஷ்பவல்லி,
1: தனுஷன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் வட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், உரகலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம் மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வன் குடும்பம் மற்றும் சந்திரமோகன் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் அக்கா நாகஸ்தனையில சத்தீஸ்கர்ல வசன சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க இல்ல இருக்கும் அக்கா. மற்றும் பாதுகை சின்ன தம்பி, வியோயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், உமாச்சந்திரன், கிருஷ்ணபக்தன், ஆட்டோ விஸ்வநாதன், மவுஞ்சின் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகாத், கொச்சிக்கடை ஈடன் ஐயா மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரகலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்கள் நேர்களுக்கும், உங்களுக்காகவும் அக்கா நல்லதொரு பாடலை தாருங்களக்கா. அழைப்பிய வழங்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: ரொம்ப நன்றி. லிஸ்ட் ரொம்ப லென்தா போயிடுச்சு.
1: நன்றி அக்கா,
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோட

திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது நேரம் இரவு ஏழு மணி கடந்து 20 நிமிடம் ஆய்கொண்டிருந்து 9 மணி வரைக்கும் இணைந்துக்கலாம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. 0712-875-0003 அதே போல 0712-775-111 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பின் விலக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மிகவும் உத்தியோகபூர்வமான மகனும் விடயம் இணைந்து கொள்ளுங்க. 0706-47-10-26 என்ற இந்த வாட்ஸ்அப் விலையம் இணைந்து கொள்ளுங்க. 0706-47-10-26 என்ற இந்த வாட்ஸ்அப் விலையம் இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம். ரைட், ஓகே. ஞானகுரு பதில் இந்த நிகழ்ச்சியோடு இருந்திருந்தாரு. அவரோட அழைப்பில் ஏதோ சிக்கல் நினைக்கிறார். ரைட், ஓகே. மற்ற மணி இருந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியுடைய பாடல் தேர்வுகளும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வேலுவலி இருந்து ஷமட் மாவத்தி நசார் நிகழ்ச்சி கேட்டு அப்சான் விஜயகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது. சாமி மலை சிங்கரவத்தை சேர்ந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சண்முக ராஜா வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மெரோ சந்திரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானி, உங்களுடைய குரல் இதமாக இருக்கிறது. நான் வட்டவளையிலிருந்து சாரதா. என் கணவர் ராஜேந்திரன், பிள்ளைகள் ரோஹித்யா, பிரணவன் மற்றும் நவினிஷியா, அதே போல நதிநிதன் ஆகியோருக்கும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி ராதா, மன்னிக்கும் சாரதா. ரைட், ஓகே. இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு ஹெட்டனந்த யசோத் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மன்னித்துக் கொண்டு அத்தனை அன்பு சங்கம் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல். வித்யாசகனி செயல் ரன் திரைப்படத்துக்காக

0: சரவணா திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேரம் 7 மணி கடந்து 31 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. 0712 775 0301 அதே போல 0312 775 811 என இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று 0706 0407 1026 என்ற எமது வாட்ஸ்அப் இணைந்து கொள்ளுங்க. 0706 0407 1026 என்ற எமது வாட்ஸ்அப் இணைந்து கொள்ளுங்க. ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளலாம். இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஃபரிதா, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? பிரியாணி சமைச்சிருக்கீங்களா வீட்டுல?
1: இன்னைக்கு ஆட்கள் வந்திருக்காங்க.
0: அப்ப கண்டிப்பா பிரியாணி
1: தான்.
0: விருந்தா? அட அட அட அட, சண்டேனா கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். இன்னைக்கு வந்து ரிலேஷன் எல்லாம் வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? அப்படியா? சரி ஓகே, விருந்துக்கு நாங்களும் வரலாமா?
1: நாங்களே
0: வாய்ப்பு.
1: நீங்க வரங்கடின நான் பாத்து டீக்கிறேன்.
0: அப்படியா? சாப்பிடாமலா? நீங்க பாட விரும்பி கேக்க போறீங்க?
1: நல்ல பாடல்களோடு போடுங்க. மனைவருக்கும் உங்களுக்கும்
0: பாடல் தெரிவுகளும் அருமையை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளையே கரவலப்பீட்டில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக தீக்ஷா வந்திருக்கிறாங்க. பாடல் எல்லாம் அருமையாக இருக்கிறதாக்கா, வாழ்த்துக்கள். எல்லோரையும் இந்த நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு நகரும் நிகழ்ச்சியில் அடுத்தமும் ஒரு சூப்பரான பாடல் மஜா திரைப்படத்துக்காக.

நம்பிக்கையின் நேரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.

0: நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். சில்ட்ரன்ஸ் புக் என டைப் செய்து ஒரு இடைவெளி விட்டு உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு, ஒரு இடைவெளி விட்டு உங்களுடைய முகவரியை மிக தெளிவாக குறிப்பிட்டு ஒரு SMS அல்லது வாட்ஸ்அப்பினை அனுப்பி வையுங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 0722456621. அழகிய வண்ண படங்கள் நிறைந்த புத்தகத்தை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம்.
1: யார் அது காலையிலேயே வந்து நாங்க நாள் தொடங்கினதுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்றது தெரியாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு.
2: ரமேஷ் எப்படி இருக்க?
1: என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரு நீங்க?
2: யாரா என்ன தெரியலையா? நான் தான் சங்கர், உன்னோட கிளாஸ்மேட். உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு? நான் பார்த்தது ஒன்று அடையாளம் கண்டுகிட்டேன், ஆனா நீ என்ன மறந்துட்டல்ல?
1: ஓ சங்கரா, ஓ நம்ம 10ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் கூட உன்னை அடித்தேன் இல்லை, அந்த சங்கரா. எவ்வளவோ நல்ல ஞாபகங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு. சரி சரி, உள்ள வானெல்லாம் கூப்பிட மாட்டியா? உள்ள வா. காலையிலேயே வந்துட்டேன். நான் காலையிலேயே வந்தது இருக்கட்டும், நீ என்ன காலையிலேயே? என்னது இது, என்ன பழக்கம்? ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நீ ரொம்ப நல்ல பையனாச்சு.
3: ஆமா, நான் ஸ்கூல் படிக்கும் போது நல்லவனா தான் இருந்தேன், ஆனா இப்ப ரொம்ப மோசமானவன். அதுக்கு நானே தான் காரணம். இதோ பார், இதுதான் என்னுடைய மருந்து. சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின், இதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியல. இதுதான் என் உலகம்
2: ரமேஷ். சரி, உன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது எனக்கு புரியுது, ஆனா நீ இப்போ நிதானமா இல்ல. இதோ என்னுடைய கார்டு, நீ அப்புறமா என்ன வந்து பாரு, நான் உங்கூட நிறைய பேசணும், நான் உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன்.
3: சரி, எனக்கும் உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நான் உன்னை பார்க்க கண்டிப்பா வரேன். இப்போ குட் நைட், கதவை மூடிட்டு கிளம்பு.
2: ஓகே, பாய்.
3: பாய் பாய், கிளம்பு, காத்து வரட்டும். இவங்க யாரு என்ன பாக்குறதுக்கு? எங்கிருந்து திடீர்னு வந்தானே தெரியல. ஆமா, இப்ப யாரு வந்தது? ஓ சரி சரி சரி, சங்கர் கார்டு வேற கொடுத்துட்டு போயிருக்கான். நாங்க போய் அப்புறமா பார்க்கலாம், இப்போ நம்ம தூங்கலாம்.
4: சார், ரமேஷ் யாரும் உங்களை பார்க்க வந்திருக்கா?
2: ஆ, என் ஃப்ரெண்டு தான், அவர் ரிசப்ஷன்ல உட்கார வைங்க, நான் இங்கே வந்துடுறேன்.
4: சார் சார் இப்போ வந்துடுறேன்னு சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ ஓகே,
2: வா வா வா ரமேஷ், சொன்ன மாதிரியே வந்துட்டியே.
4: நீ அன்னைக்கு சுயநனவிலே இருக்குல்ல, எங்க நான் பேசினதை, நான் வந்ததை எல்லாத்தையும் மறந்துருக்கியோன்னு நினச்சேன்.
2: ஆ, நீ வந்ததெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. ஆனால் உன்னுடைய கார்டு கையில் இருந்துச்சு, அதை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்தது, நீ என் வீட்டுக்கு வந்து என்னோட பேசினது.
4: சரி, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து.
2: சரி, நாம் இங்கே பேசணும், வா பக்கத்தில் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் மனசை விட்டு பேசலாம்.
4: என்ன ரமேஷ் ஆச்சு உன்னுடைய வாழ்க்கையில்? நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லை, ரொம்ப மாறி போயிட்டேன். பெருசாக தாடி மீசெல்லாம் வச்சு பாரு, உன்னை பார்க்க ஸ்கூல்

0: மாதிரியா இருக்கு. ஏன் இப்படி ஒரு நிலைமை உனக்கு?
1: எனக்கு இப்படி ஒரு நிலைமை வாரத்துக்கு வேற யாரும் காரணம், நானே தான் காரணம்.
0: என்னுடைய ஆசைகள், குறிப்பா என்னுடைய பேராசைகள், கெட்ட பழக்க வழக்கங்கள், கூடாத நண்பர்கள், இது எல்லாம் தான் என்ன இந்த நிலைமையில கொண்டு வந்துகிட்டு இருக்கு.
1: நான் யாராலையும் நேசிக்கப்படத்தக்க ஒரு மனிதனே இல்லை. ஏன்னா என்னுடைய வார்த்தைகளால், என்னுடைய செயலால என் கூட இருந்தவங்க எல்லாரையும் நான் காயப்படுத்தியிருக்கேன். எனக்கு என்னுடைய கூடாத நண்பர்களும் என்னுடைய கூடாத பழக்க வழக்கங்களும் தான் எல்லாமே இருந்துட்டேன். ஆசையில நிறைய தப்பு பண்ணேன். என்னுடைய பேராசை நிமித்தமா நான் சம்பாதிச்ச எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது உனக்கே தெரியும், நல்லா படிச்சு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. வளர்ந்து பெரியவனான என்னுடைய பேராசைகள்னாலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு நான் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்ட

கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள புதிய ஏற்பாடு எந்த மூல பாஷையிலிருந்து மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை. அதற்கான சரியான பதில் கிரேக்க பாஷை. இந்த பதிலை எல்எஸ் செவோன் டெரிக், எல்எஸ் செவோன் டெரிஷ், எல்எஸ் செவோன் டெஃபினி ஆகியோர் நாவல பெட்டியிலிருந்து அனுப்பியிருந்தார்கள். பி ஆர் ரோனெட்லியின் நாவல பெட்டி ரிமேஷா அபிநாதா வட்டகுடன், திரு விஜயகுமார் முகமாலை, பேனியல் பதுலை, சசி, சுபா, மெர்சி, யோசுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷனி, தேவா, செல்லம் ஆகியோர் தெமோதர அல்ல, ஜெஸ்ஸி, சிவா, ரோகிணி, யோகா, செல்வி, அன்பழகு, கரண் ஆகியோர் ஹாலியல்ல பதுலையிலிருந்து சரியான பதில், பிரேம், சாந்தினி, அனு, ஆச்சியம்மை ஆகியோர் மையங்கனையிலிருந்து சரியான பதில், டி ரோஹித் ராஜ் நயன்சா டிவிஷன் மஸ்கலியாவிலிருந்தும் சரியான பதில் அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வார்த்தைக்கான கேள்வி. இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊரின் பெயர் என்ன? மீண்டும் அந்த கேள்வி, இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊரின் பெயர்.

0: நேயர்களே, இத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0311 300 394. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0727245662. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இரவு 7:45 முதல் 8 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
1: நேரம் இரவு 8 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை.

நன்றி. இந்த நேரம் பாத்தீங்கன்னா விஜய் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கொழும்பு கரவல் பற்றி இருந்து இன்று தன்னுடைய அன்பு அக்கா நிரூக்ஷா தன்னுடைய அகவிதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவருக்கும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான வணக்கங்களோடு நிஷாந்தினி வந்திருக்கிறாங்க. விஜி மாமா மற்றும் சிவா மற்றும் சுலைலா சேகர் மற்றும் தீக்ஷா தரணி லக்கி ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வத்தலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சி உடைந்து கொண்டமைக்கு. இதேவேளை இனிமையான வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கரவலம்பட்டிய வத்தலில இருந்து மது வந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சங்கமும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இது. இசை புயல் ரகுமானின் இசையில் தேனாலே திருப்பத்துக்காக.

0: ஜோடி திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிறது. நேரம் இரவு 8 மணி கடந்து 19 நிமிடமாகும். இந்த வலை அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் தங்கக்குவார் சுவாணி அம்மாக்கு, ஜெயத்தோட்டை ஆதி மூலம்.
0: சந்தோஷமான இரவு பொழுது, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா?
0: சந்தோஷமா இருக்கிறேன். இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: அதாவது பழைய புதிய பாடல்களில் புகழ்பெற்ற சிறப்பான பாடகர் அம்பன் பிட்டிய ராசையா அவர்களுக்கும், அவரும் முன்றாகலை தனலட்சுமி, நீர்கொழும்பு சேம்குமார், தில்லப்பனை ஜேசுராஜ், வசந்தகுமார் அவிஷாவளி, கிளவுட்டன் குணசீலன், மற்ற சின்ன மகாதேவன், வத்தலை ஐயா கண்ணை, இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பான வசந்தம் உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. இந்த நேரம் நிர்மலா பாலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது, வணக்கம் சிவானி. பாடல்களும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான வணக்கங்களோடு பாடலாம் அட்டகாசம் என்று பகிர்ந்து கொண்டே அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பூனாங்கலிருந்து ஜெயஸ்தாஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுபா யோகா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஹட்டனிருந்து நவீன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான இரவு பொழுது வணக்கங்களோடு எட்டியந்தோட்டை கராகுடை வடைத்தட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறாங்களாம். நானும் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். பாடலாம் அருமையாக இருக்கின்ற வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கராகுடையிலிருந்து ஃபைசர் வந்திருக்கிறாங்க. இதுவேளை குறிஞ்சா கிடைந்த அசோதன் இருக்கிறாங்க. பாடல் தெரிவுகளும் அட்டகாசம் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்துருக்கிறாங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு அத்தனை அனுப்பிச்சும் நிகழ்ச்சி அடுத்த முறை இனிமையான பாடல். பாடுறது பீமா திரைப்படத்துக்காக.

0: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் இரவு 8 மணி கடந்து 27 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.
0: பறவைகளின் கீதம், தென்றலின் ஸ்பரிசம், பனித்துளியின் புன்னகை, இந்த அழகான காலை பொழுதை இன்னும் அழகாக்க உங்கள் வாழ்த்துக்களோடும் விருப்ப பாடல்களோடும் நகர்கிறது வசந்த காற்றலையில் விடியல் விடியல். வார நாட்களில் அதிகாலை 5 மணி முதல்
1: புதிய நம்பிக்கை புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30.
2: Yo, one that you wanna listen to.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக எழுந்திருக்கின்றோம். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேரம் 8:33 ஆய்கொண்டு 9 வரைக்கும் எழுந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதை போன்று பாடல் விரும்பி கேட்கலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0712-775-0013. அதே போல 0712-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலை இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற 0706-0407-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளலாம். 0706-0407-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் வழியாக அமைந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் கிருஷ்ண பக்தன், எப்படி இருக்கியா?
1: நாங்க மாதம் போயிருவோம்
0: இல்லையா?
1: சாப்பிட்டீங்களா?
0: பாடல் விரும்பி கேட்க போறீங்க
1: அக்கா? பாடல கேட்பதற்காக எனக்கு அன்பு நண்பன் தமிழ்கள் வசந்தகுமார், நமக்கு எந்த ஒரு ராசமாணி ராஜேந்திர, கடவுட மனோகரன், ரத்னகுமராஜா ஐயாக்கள், சேமகுமார், ஆட்டோ உமாச்சந்திரன், கிலோமீட்டர் துளசீலன்,
0: புதிய நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அன்பு கலந்த இனிய இரவு நேர வணக்கம். மஸ்கரிய கங்கைவத்தை சேர்ந்த சிவஜோதி, செல்வரத்ன, பத்மநாதன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு லோகநாதன் வந்திருக்கிறாங்க. கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறார். இதுவேளை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அக்ரோனிலிருந்து ஷாரூப் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு பந்துளை கெனக்கொலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாரு. அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோணி அம்மா, செல்லக்குடி லோக்ஷி, அக்கா சந்திரா, அம்மா ஜெயா, சப்பமல்கந்த வசந்தகுமார், கிளவட்டன் குணசீலன், வெளிமடி செல்வரம், தலவக்கலை கிருஷ்ணபக்தன், நீர்கொழும்பு சீம்குமார், வத்தலை ஐயாக்கனு, சின்னைய மகாதேவன், கொச்சிக்குடை ஈடன், மனநகலை தனலட்சுமி, வாழிச்சனை பத்மா, குவேந்திரன் அண்ணாவியர், இதுபோல கல்முனை ராமலிங்கம், முகமது ரிஸ்கான் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இது கூட பாடல் விருது கேட்டுக்கிறாங்க. நிலாவத்தில் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக SP சந்தோஷ் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் இந்த கூட நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இது கச்சேரி ஆரம்பம்.

0: திரைப்படத்துக்காக வித்யா சகர் இசையில் பாடல் ஒலித்து ஓய்கிறது நேரம் இரவு 8 மணிக்கு 45 நிமிடமாக இந்தவரை நிகழ்ச்சியுடைய இறுதி நேராக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம் சின்னைய மகாதேவன், கரெக்டா?
1: சந்தோஷமா
0: இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமோடு. அருமையான பாடல்,
0: ரொம்ப நன்றி.
1: எனக்கு ஒரு பாடல்.
0: என்ன பாடல்?
1: பாடல் நீங்க தொடர்ந்து மிளிந்திருக்க தாரன் சரியா ஓகே அந்த பாடல் நீங்க தொடர்ந்து மிளிந்திருக்க தாரன் சரியா ஓகே ஓகே யார் யாருக்கு கூட பாடல் விரும்பி கேட்க போறீங்க? அம்மாண்டி ஜெமி மக்சூர் மற்றும் பாபு சங்கத்துறைக்காகவும்
0: உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாடல் தெரிவுகளும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அவிசவலை பேண்டகஸ்டிலிருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. இணைந்து கொள்ள அத்தனை அம்சங்களும் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் ஸ்டார் ஆஃப் த டே பாடல் கேட்க போறோம். இன்றைய நாளுக்கான ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் சுப்பீந்தர் சிங்.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல்தான் நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் டிஜே நந்தா. மீண்டும் நாளை அதிகாலை 5 மணிக்கு உங்கள் அனைவருமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் மின்காற்றலையின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி சொன்னங்களே.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:04 நிமிடம். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 012-72-75-001 அல்லது 012-72-75-111 இன்றைக்கு ஆரம்பத்திலேயே எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம் வடிவேல், எப்படி இருக்கிறீங்கள்?
1: நலமா
0: இருக்கிறேன்.
1: ரொம்ப
0: சந்தோஷம். நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் வந்தா.
0: நன்றி. யாரிடம் இருக்காங்க வடிவேல்?
1: இந்த பாடலை வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தயாரித்து அழுதி கொண்டு உங்களோடு இப்போதே மது வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் திருமலை பாலையூட்டி விதியோடு கண்டத்தரிப்பு தேவம் எத்தாரித்துறை அருள்மொழியோடு கலத்துறை இத்துல ராஜலட்சுமிகா ஒரு பாடலை தாழ்ந்தான முதலில் வாய்ப்பு வழங்கியவர்கள்.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமிப்பம். நேரம் இரவு 9:11. நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு பேசுவது யாரு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் பாரூக்.
1: நல்லா
0: இருக்கீங்க? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை?
1: எனக்கு என்ன குறை? பாட்டு கேட்கலாம், பழைய பாட்டுகள்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன
1: பழைய பாட்டு கேட்கலாம்?
0: என்ன புதிய பாட்டு? என்ன
1: உங்களுக்காகவும் சேர்த்து நல்லா பாடல போடுங்க சார்.
0: சரி,
1: என்ன
0: பாட்டு?
1: வேட்டைக்காரன்.
0: சரி, நன்றி.
1: சரி சார். ஓகே சார், மிக்க தேங்க்யூ.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01127500 அல்லது 01127501111 இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக. வணக்கம்.
1: வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன் பஞ்சலிங்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். மனது மறக்காத பழைய பாடலை அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் வசந்த பேம்புக்கு அன்பான கோடி கோடி நன்றிகள்.
0: நன்றி. என்ன பண்றீங்க பஞ்சலிங்கம்?
1: நான் தற்போது இன்னைக்கு வீட்டுல இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மகளோட ஆளுக்கு போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்களை குடும்பத்தினருக்காகவும் மற்றும் வசந்தங்களுக்கு மனித உள்ளங்களுக்காகவும் மற்றும் உங்களுக்காகவும் நல்ல ஒரு இனிமையான பாடல் மக்கள் நிறையத்தின் பாடல் வழிபரப்புங்க.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

0: மிதமான இரவு நேரத்தில் அமைதியான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:33 நிமிடம். நீங்கள் மலைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121-7750-1 அல்லது 0121-7750-111 சார், இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு ஏகாம்பரம் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் ஏகாம்பரம், எங்கிருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
1: என்னங்க தாங்கள் நிலம் தானே?
0: ஓ, அப்புறம் சொல்லுங்க, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பாடல்கள் சூப்பரோ சூப்பர். உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும்.
0: நன்றி.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிய செய்த பாடல்களுக்கு.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஆமா, சாப்பிடும்போது தான் நான் தொடர்ச்சி 9 மணிலிருந்து அழைப்பு எடுத்து எடுத்தேன். கொஞ்சம் கை சவுர்த்து விட்டது.
0: சரிங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எனக்கு ஒரு பாடல் உங்கள் சோபுரி தான் தாருங்கள்.
0: என்ன பாடல்?
1: படம் வந்து பார்வங்களை பார் திரைப்படத்திலிருந்து, அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாள். அந்த பாடல்
0: எங்க போன கண்டுபிடிச்சீங்க? இன்னும் இல்லைன்னு
1: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நின்றவை, மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம் நந்தா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். யோகராணி, என்ன பண்றீங்க?
1: நான் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: பழைய பாடலாம் பிடிக்கும் என்ன உங்களுக்கு?
1: பிடிக்குமே.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க யோகராணி?
1: முதல்ல உங்களுக்கு பாடல் தெரிவிக்க வாழ்த்துக்க.
0: நன்றி.
1: வசந்த சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காக.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் நேரிற்கார் பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் பாரூக், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: இனிமே தான் பாருங்க, நீங்க சாப்பிட்டீங்க தானே?
1: நாங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி தான்.
0: சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா?
1: வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வந்துட்டேன். பாட்டு கேட்கறதுக்கு இருக்க நல்ல பாட்டெல்லாம் போட்டுங்க. ரெண்டாவது பாட்டு நல்லா நான் நினைச்ச பாட்டை போட்டுட்டீங்க.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க?
1: எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ரொசாந்த் இசான், மகன் நஜிபா, நசிகா நசிகா, பேரன் சாயித், பேத்து சச்சு, லியானா, அம்பாந்தோட்டை ஜெமிலா, சுலைமான், மரசு, கொழும்பு, மஜீத், மும்தாஜ் பேகம், மாத்தலை இம்தியாஸ் சேகருக்கும், அரபநகர் பரிடாவுக்கும், கல்குமன் ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்த கேக்கு அனைவர்களுக்கும் நல்ல ஒரு பாட்டு ஒன்று தாங்களே.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.
0: நேரம் இரவு 10 மணி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேப்பம். நேரம் இரவு 10:07. நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-12-72-75-001 அல்லது 0-12-72-75-111 சார், இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்காக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க?
1: இருந்தாலும்
0: நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கன்னு பார்க்கலாம். சித்திக்காரியப்பர் வந்திருக்கார், ஞாயிறு இசை மலையில் நானும் இணைந்திருக்கின்றேன் நந்தாண்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணா. வாசன் வந்திருக்காங்க, குட் நைட் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் லோகநாதன் வந்து அன்பு கலந்த இரவு வணக்கம் அண்ணா. மஸ்கலியா கங்கை இன்பத்தை சேர்ந்த செல்வரத்னம், சிவஜோதி, ஸ்ரீ பத்மநாதன், லோகநாதன் எங்களையும் சேர்த்து கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளாம்பட்டியில் இருந்து அஸ்ராப் வந்திருக்க, நெஞ்சில் நின்றவை பழைய நினைவுகளை மீட்டுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அதுபோல் வசந்தகுமார் வந்து இனிய இரவு நேர வணக்கம் சமூக கந்தை பெரிய குறியானியிலிருந்து வணக்கம் நந்தகுமார். அசல் அசல் அசலாக நிகழ்ச்சியை பழைய பாடல்கள் என்றும் வெறும் புரியவில்லை ஏதோ இருக்கார். வசந்தம் வானொலி உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரல் சந்திர வந்திருக்க, நம்பிக்கை கிராமத்தில் அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுவானில் இருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே செல்வ கண்ணனுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொழும்பு ரெண்டில் இருந்து ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, ஹரித்ரா, அக்ஷயா, கணேஷ்குமாருக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் உங்களோட பேசுறதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல், சரி பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். சரி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

0: வெட்கம் வரும் வந்தால் என்ன, வேண்டியதை தந்தால் என்ன,
1: இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன, இன்போ இன்போ என்றால் என்ன.
2: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:30. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்
3: செங்கலடி குமார்.
2: குமார் எப்படி இருக்கிறீங்க?
3: அருமையான பாடல் கேட்டுக்கொண்டு.
2: செங்கலடி என்ன சொல்லுது, மழையா வெயில?
3: மழை, சரியான மழை.
2: ஓ, மழையை இடையிலையும் பாட்டு கேட்கறீங்களா
3: என்ன? ஆமா, கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம்.
2: சரி, அப்புறம் சொல்லுங்க குமார், யாரெல்லாம் இருக்காங்க?
3: அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காக சேர்ப்போம். எனக்கு ஒரு பாட்டு தாங்களே.
2: என்ன பாட்டு?
3: நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ என் மயங்குகிறாய்.
2: அப்படி என்ன சொன்னீங்க?
3: ஒன்றுமே சொல்லல.
2: சரி, நன்றி.
3: நன்றி, நன்றி.

0: நேரம் 10:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-001 அல்லது 0112-725-1111. சார், இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார், நான்
0: ரங்கநாயகி. எப்படி இருக்கீங்க? சரி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-001 அல்லது 0112-725-1111.

0: இந்த சப்ஜெக்டில் நாம் பறக்கிற நேரம் கொடி தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்
1: பறக்குதா.

0: நேரம் 10:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் வணக்கம்
1: அன்பான வணக்கம்.
0: வணக்கம் மும்தாஜ் பேகம்,
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கேன்.
0: பழைய பாட்டெல்லாம் விடுறது இல்ல என்ன?
1: பழம் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி. யாரிடம் இருக்காங்க மும்தாஜ்?
1: பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: பலே பாண்டிய படத்துல வாழ நினைலாமா?
0: இல்லாட்டி வாழ முடியாது, என்ன கஷ்டம். சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாத எனக்காகவும் அன்புக்கானவர்கள் செல்ல மகளுக்கும் முக்கியமா உங்களுக்கும் புவனேஷ்
0: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: இதமான இரவு நேரத்தில் மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைக்கலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127250001 அல்லது 0127250111. சார், இந்த நேரத்தில் என்னோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம். அன்பு மலைக்காமன் லண்டன் வசிக்கும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் மங்கள் வசிக்கும் தேவன் சேர்த்துமாருக்காகவும் மகன் மற்றும் வயிற்றுக்காரர்களும் அன்பு மகனமாகிய நண்பர்களுக்காகவும் மற்றும் மாணிப்பாளர் சிக்கும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் நீங்க பேரன் சேர்த்தும் பதிமூணு நண்பர்களுக்காகவும் மற்றும் சின்னையா வாழ்வன் என் தாயை போல இருக்கும் வாழ்வாவுக்காகவும் மற்றும் மகன் மீனிப்பாய் தையல் கடை உரிமையாளர்களாகிய அன்பு மகளமாகிய மீராவுக்காகவும் மற்றும் மாணிப்பாய் ஜெயபக்திமரன் தேக்கம் உரிமையாளர்கள் என் அன்பு திருமைய காந்தி குடும்பத்துக்காகவும் மற்றும் பசங்களுக்கு அனைத்து உள்ளங்களுக்கான குரலை கேட்காம எனக்கு தூக்கம் விடாத நீக்கி முடித்தான் அன்புகள் சந்தோஷம் மகன்.
0: சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். நன்றி
1: நன்றி மகன்.

0: நேரம் 11:14 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பண்றீங்க?
1: பாட்டு கேட்டுருக்கேன்.
0: பாட்டு எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஆமா சார்.
0: சரி, என்ன பண்றீங்க, வெயிலையா வீட்லயா?
1: வீட்டுல.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: அன்பு மனைவி வினோதா, அன்பு பிள்ளைகளான குயின்சி, வின்சி, ஜெயந்தி, மற்றும் உங்களுக்காக எனக்காக எல்லாருக்காக கேட்குவேன் சார்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: சார், பாடல்

நெஞ்சிடும் பனி துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: நேரம் 11:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் வணக்கம்.
1: வணக்கம் சார், நம்ம ஆறுமுகம்.
0: ஆறுமுகம், எப்படி இருக்கிறீங்க
1: சார்? நீங்க இன்னைக்கு பழைய பாட்டு போட சங்கம் எனக்கு தெரியாது சார், இப்பதான் நான் ரேடியோ போட்டேன். நேற்று போட்டு இன்னைக்கு போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது சார்.
0: அப்படியோ, சரி. அப்புறம் என்ன நடக்குது? காதல் சுக பாடலாம் கேட்கும் பொழுது பழைய நினைவுகளுக்கு போறீங்களா?
1: என்ன
0: பாட்டு சார்?
1: குளமகர்
0: படத்தில் கடவுள் மனிதனாக பிறக்க
1: வேண்டும்
0: பாட்டு.
1: நன்றி சார்.

எனக்கு வேண்டாம். குணமுள்ள ஒரு நல்லவரை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்க. ராணி வாழ்வாழ்வான்

0: எட்டெடுக்கும் மாளிகைகள் அப்பாவுக்கும் எனக்கும் பிரச்சனை நடந்து போச்சு. நேரம் 11:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: இரவு வந்தனங்களுடன் கண்டியிலிருந்து விமலா அண்ணா.
0: விமலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலம் அண்ணா. தங்களுடைய நிலத்துக்கு இறைவன் அருள் புரிவாராக.
0: ரொம்ப நன்றிமா. சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: வராத கண்டிப்பாக படங்களை கேட்டுக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: ஓ, ரொம்ப சிந்திக்காதீங்க காதல் பாட்டு என்ன. சரி, இவ்வளவு பாடலாம் பிடித்திருக்கீங்க.
1: ஆமா, நான் 9 மணியிலிருந்து உணவு உண்டமோ இல்லையோ உங்களுடைய பாடல்கள் உண்டாக விரும்பாக எங்களுக்கு இருக்கு.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க
1: இந்த நேரத்துல வசனம் கேட்டு? எல்லா உள்ளங்களுக்காகவே நான் ஒரு பாடல் கேட்கிறேன். முடிஞ்சா
0: என்ன பாடல்?
1: நினைக்க தெரிந்த மனசு உனக்கு மறக்க தெரியாத.
0: மறக்க. நன்றி
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்த வேகம். நேரம் இரவு 11:46. இந்த நேரத்தில் உங்களுக்கு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யாரு?
1: கோவிந்தன்.
0: கோவிந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: கோவிந்தன்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: சுகமா இருக்கிறேன். என்ன பண்றீங்க? பாட்டு கேக்க?
1: அம்மா, அப்பா, தங்கச்சி, மாடு, சவுதியில் வசிக்கும் மனைவிக்காகவும் மகனுக்காகவும்.
0: சரி, அனைவருக்குமாக ஒலிக்கிறது ஒரு பாடல்.

0: நேரம் 11:50 இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்காக. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: சரோஜினி.
1: சரோஜினி சார்,
0: எப்படி இருக்கீங்க?
1: சோமஸ்ரீ, சண்முகநாதன், இமானுவேல், மும்தா, தேஜம்,

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் இறுதி நேர் யார்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நந்தா, நான் தோப்பர் அனிஃபா.
0: அனிஃபா, எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பராக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நெஞ்சில் நின்றவே டைம் இஸ் கோல்டு, அதில் வர பாடல்கள் ஓல்ட் இஸ் கோல்ட்.
0: ரொம்ப நன்றி. காதல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்ன? சரி, இறுதி நேரம் வந்திருக்கீங்க. யாரெல்லாம் இருக்காங்க?
1: வத்தலா ஐயா கண்ணு, கம்பா அப்துல் மஜீத், தோப்பு செல்வன் மொஹைடீன், தோப்பூர் நூர்டின் சிராஜ், அது எனக்காண்டி உங்களுக்காண்டி நிறைய நிகழ்ச்சி காட்டிக்கொண்டு அனைத்து நிறைவுக்காண்டியும் இறுதி பாடல் முடிந்த வசந்த மாலையில் இருந்து யாருக்காக இது யாருக்காக?
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: சரி, இதுவரை நேர்மும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைவிட்டு செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. வணக்கம் சொந்தங்களே.

உள்ளத்திலே பூசிவிட்டான், ஊரெங்கும் தூதிவிட்டான், உள்ளத்திலே பூசிவிட்டான், ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான். கடவுள் மனிதன்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: மனுஷன் அப்பத்தி நாளை மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையில் அற்புதம், வல்லமை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.

சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை, மற்றும் ஒரு திங்கட்கிழமையில் உங்கள் அனைவருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. சனி ஞாயிறு என இரண்டு நாட்கள் அப்படியே விடுமுறை முடிச்சுட்டு மீண்டும் நாங்க பணிக்கு செல்ல தயாரி கொண்டிருவோம் இல்லையா. ஒரு புத்துணர்ச்சியான ஒரு காலை நேரம், புதிய வாரம், புதிய நாள், ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் சந்தோஷமா ஆரம்பிப்போம். இந்த நாளுக்கான சிந்தனையாக, நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய திறமையெல்லாம் தேவைதான், இல்லைன்ட்டு இல்ல, திறமை மட்டுமே தேவைப்படுவது கிடையாது. என்னால இதை செய்ய முடியும் அப்படின்ற நேர்மறையான மனப்பான்மை தான் ரொம்பவுமே முக்கியம். திங்கட்கிழமை என்பது வெறும் பணி தொடங்கும் நாள் மட்டும் கிடையாதுங்க, கடந்த வார தவறுகளை சரி செய்து புதிதாக சாதிப்பது கிடைக்கும் ஒரு சிறந்த வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சுமையை நினைத்து பயப்படாமல் கிடைக்கப் போகும் வெற்றியை மனதில் கொண்டு உங்கள் முதலடியை எடுத்து வையுங்க. கண்டிப்பா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் அப்படின்னு எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. நேற்று என்பது அனுபவம், நாளை என்பது எதிர்பார்ப்பு, இன்று மட்டுமே உங்களுக்கான ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்றத எப்பவுமே மறந்துடாதீங்க. ரைட், ஓகே. இன்றைய நல்ல நாள்ல நல்ல பல சுபகம் இருப்பின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-7-5-0-1 அதே போல 0-1-2-7-5-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0-7-6-0-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0-7-6-0-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் போகமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே கொண்டு லைக் பண்ணிட்டு அப்படி கமெண்ட்டையும் பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வருகிறது, வரலாறு திருப்பத்துக்காக.

இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது ஒழித்தோ. இந்த பாடலத்தினுடைய மனதுக்கு பிடித்த பாடல் அகக்கட்டாரிலிருந்து ரக்ஷான் விரும்பி கேட்டிருந்தாங்க. காலைப்பொழுதின் வாழ்த்துக்களோட விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 13 நிமிடமாக இந்த விலை நிகழ்ச்சி ஓடிந்திருப்பதாக ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் சந்தோஷமாக அப்படியே சேர்த்துக் கொள்வோம். அன்பான காலைப்பொழுது வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல எட்டியாந்தோட்டை சிவாஜி வசக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிந்தன் இந்த ஆசையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தி, தீனு தசன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாதுகேது சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷா, நிஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்தொட்டை சிவாஞ்சலி செல்லக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய கலார் உதயப்போதிலிருந்து உதய நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்திரந்து ரெய்னாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜோன் சித்ரன், கந்தமொழி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி மல்லிகாவி நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹேட்டன் அந்த நவீன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பிக்கினி அறிவிப்பாளர் சிவானி, சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இன்றினால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி கோவிந்தன்பேட்டிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்கிறாங்க. பனையபுரம் மணிக்கண்ட நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. பெரிய நீலாவனை கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அப்புத்தலை புதுக்காடிலிருந்து ரஜினி லாவண்யா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பத்தனைந்து ஜஸ்மின் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாரு. அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜாவை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 15 மோதிரந்து தரிசி குணசேகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இந்த நேரம் கட்டாரிலிருந்து இஃபா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தன்னுடைய அன்பு மனைவி ஹாராவி நிகழ்ச்சி ஒழித்து கொண்டு ஒரு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ட்ரீ மூவிலிருந்து அனைவரின் இசையில் ஒழிக்கின்றது பாடல் இது. கட்டாரிலிருந்து நிகழ்ச்சி ஒழிந்து கொண்ட இஃபாக்காக

0: பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 20 நிமிடம்.
1: வசந்தம் FM

மறுபடியும் திரைப்படத்துக்காக சபீஸ் முரளியின் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 26 நிமிடமாக மீண்டு வழி நிகழ்ச்சி உடைந்திருப்பதாக ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. அதே போல நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0003 அதே போல 0712-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் 0706-047-1026 என்றும் இந்த வாட்ஸ்அப் பிரயோகம் இணைந்து கொள்ளலாம். 0706-047-1026 என்றும் இந்த வாட்ஸ்அப் பிரயோகம் இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் வத்தலை அக்பர் டவுன்ல இருந்து கருணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வேலையை செய்து கொண்டு அப்படியே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்கிறாங்க. உறவுகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை என் வன காலை பொழுத்த வணக்கங்களோடு சுமோதரி வகத்தோட்டம் சின்ன மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அஸ்வினி, கிரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகை, சின்னத்தம்பி மற்றும் பனாமதி சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க. அகஸ்டியாவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை கந்தளைக்கு உயிர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். மணிவி ஜெயா, மகன்மார்களான மதுஷன், தருண் ஆகியோரை நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டு முருகே ஸ்திரீகள வட்டு விழுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவிலை அன்பான காலை பொழுது வணக்கம். சிவானி, நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். வீரவழி ஷமட் மாவட்டம் நெஸ்லால வந்திருக்கிறாங்க. மெட்டக்கலப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். சப்பமல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. குணசீலன், ஐயா கண்ணு, ராசமாணிக்கம், ராஜேந்திரன், கிருஷ்ணபிள்ளை, அதே போல கிருஷ்ண பக்த நீடன் ஆதி மூலம் மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சசிகலா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தபிள்ளையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சுந்தர் வந்திருக்கிறாரு. இதேவேளை கழுதாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சசிகலா வந்திருக்கிறாங்க. கின்யா மஹூத் அகமது நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு குணபாலன் வந்திருக்கிறாரு. பவளராணி மற்றும் ஜசோதரன், சச்சின் ஆகிய நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வாணிச்சுனிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ரொசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. இவர்களையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வருகிறது. பாடல் கேட்பதற்கு முன்பதாக உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற கலை கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகளை எம்முடைய நிகழ்வு பதிவேடுகளில் வர வேண்டும் என்று நீங்க நினைச்சுங்க அப்படின்னு சொன்னா 0706-047-1026 என்று இந்த வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டு நீங்க அதை அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதனை நாங்கள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் தவசி திரைப்படத்துக்காக ஒலிக்கின்றது பாடல்.